நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது திருவருட்செல்வர் படப்பாடல்.

நேரம் 5:43:50. புலரும் பொழுதில் வண்ணம் மலராய் அடுத்து ஒலிக்கிறது அப்பா டாட்டா திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: வணக்கம் அன்பு உள்ளங்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷத மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி, பராபவ வருடம் ஆணி மாதம் 6 நாள் சனிக்கிழமை, வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்.
1: இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன்.
2: விருந்தின் சிறப்பு படைக்கப்படும் பொருளின் அளவை பொறுத்து அமைவதில்லை, விருந்தாளிகளின் தேவை நிறைவை பொறுத்தே அமையும். குறள் எண் 87 அதிகாரம் விருந்தோம்பல்.
1: இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன்.
2: விருந்தின் சிறப்பு படைக்கப்படும் பொருளின் அளவை பொறுத்து அமைவதில்லை, விருந்தாளிகளின் தேவை நிறைவை

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி

0: நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநன் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க உரையினை வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். காலை 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 7:25 வணக்கம் பரணி, 7:25 தமிழை அமுதே வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கின்று வந்தால் நேரலி நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் காலை 8:30 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம் வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 8:55 திரையிசை, 9:02 ஆனந்த புங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயம் என்ன, காலை 10:02 மனம் பெறும்பதே நேயர் விருப்ப பாடல்கள், பிற்பகல் 11:02 மணித்தெரு நாடு நிகழ்ச்சியில் கர்நாடகாவின் யானா குகைகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம், 11:30 ஸ்டெம் சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி, தொடர்ந்து திரையிசை, பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் பெண்களே பேச இருக்கிறீங்க, அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவம், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் ஞான பாரத திட்டம் குறித்த தகவல், 1:10 நலம் தானா இயற்கை உபாதைகளை அடக்குவதால் ஏற்படும் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம், 1:55 நலம் தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்குகிறார் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையிசை, திரையருவி, 3:02 குக்கு, மாலை 4:02 பொதுகை தும்பி, 5:02 ஞாபகம் உறுதி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபீஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் தினசரி நிலவரம், 7:32 உழவர் உலகம், 8:25 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:15 திரையிசை, 9:30 இலக்கியச் சாரல், சங்க இலக்கியத்தில் மகாபாரத பதிவுகள், 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will be on a visit to Odisha and West Bengal from today. In Odisha, he will join President Draupadi Murmu at Pahadpur village in Mayurbhanj district on the occasion of the President's 68th birthday. The President and Prime Minister will visit Pahadpur village in Mayurbhanj district and offer prayers at sacred groves Santhali Jahera and Ho Jahera Skill Center and Pahadpur School. Later, they will participate in a program at Rai Rangpur in Mayurbhanj district, marking the completion of 2 years of the Mohan Charan Majhi-led state government. During the program, they will inaugurate and lay foundation stone of various development projects worth over 47,000 crore rupees. During his 2-day visit to West Bengal, Prime Minister Modi will participate in Pashchim Banga Divas, West Bengal Day, celebrations at Tarakeshwar in Hooghly District.

0: added that as India rises, its interests will expand and diversify. The National Testing Agency has said that it is fully prepared for a smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Supreme Court has expressed serious concern over what it described as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M. H. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடிங்கை போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தவசியின் பிச்சை பாத்திரம் சிறுசுதாய் நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: எனை

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்களை வீமன ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:14. காதை உளறுவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா. பக்தி பாக்களால் பண்பலை 102.6 மலருவன வணக்க பூக்கள். காலம் பொன்னை விட மதிப்பு மிக்கது. இழந்த செல்வத்தை மீட்கலாம், இழந்த நேரத்தை மீட்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. நேரத்தை மதிப்பவனே உயர்வான். வணக்க பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்க பாடல் கே. வீரமணி பாடியது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:19 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். உழைப்பு இல்லாமல் உயர்வு இல்லை, உயர்வை வெற்றியின் விதை, முயற்சி தோல்வியை வெல்லும், சோம்பல் சாதனையை தடுக்கிறது, உழைப்பே உண்மையான செல்வம். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி நடத்த பாடல் ராகுல் பாடியது.

0: 6:26 அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க பூக்கள். இருள் வந்தாலும் விடியல் வரும், சோதனை வந்தாலும் நிச்சயம் தீர்வும் வரும். நம்பிக்கை மனதை வலுப்படுத்தும், வாழ்க்கையை முன்னேற்றும். நம்பிக்கையே உயிரின் உயர்ந்த சக்தி. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியில் இனி சாம் பாடிய பாடல்.
1: எல்லாருக்கும் வெல்கம், குட்டி பிள்ளைங்களுக்கு வெல்கம், பெரிய பிள்ளைங்களுக்கு வெல்கம், மம்மி டாடியும் வெல்கம், தாத்தா

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:31 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம் ஏ உஸ்மான் பாடியது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் இதுவரை மனம் பரப்பின வணக்கப்பூக்கள். நேரம் 6:35 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரியர்.

0: ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தற்போது பிரபலமடைந்து வரும் பசுமை குடில் சூழலில் சாகுபடி செய்யப்படும் காய்கறி, கொடி காய்கறி, கொய்மலர் மற்றும் பிற பயிர்களில் நூற்புழு தாக்குதல் மிக அதிகமான அளவில் காணப்படுகிறது. இம்முறையில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களை தாக்கும் நூற்புழுக்களுள் வேர்முடிச்சு நூற்புழு முதன்மையானதாக கருதப்படுகிறது. மேலும் இவ்வேர்முடிச்சு நூற்புழு தாக்குதல் திறந்தவெளியில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களை விட பசுமை குடில் சூழலில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் அதிகமாக காணப்படுவதற்கு காரணங்களாவன: பசுமை குடிலின் படுகை அல்லது பாலித்தீன் பையில் நிரப்பப்படும் மண் கலவை முன்னதாக நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். தேவையான அளவிற்கு அங்கக பொருட்கள் மண் கலவையில் இல்லாதிருக்கும். வயல்வெளிகளில் பின்பற்றப்படும் முறைகளான கோடை உழவு, தரிசாக விடுதல் மற்றும் பயிர் சுழற்சி போன்றவற்றை பின்பற்றாமல் இருப்பது, படுகை அல்லது பாலித்தீன் பைகளில் வரையறுக்கப்பட்ட குறுகிய இடத்தில் பயிரின் வேர் வளர்ச்சி அபரிமிதமாகி அதனால் நூற்புழுக்களுக்கு எளிதாக விரைவாக தாக்கும் சூழலை ஏற்படுத்துவது, நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட நாற்றுகள் மற்றும் நடவு பொருட்களை பயன்படுத்துவது, நூற்புழுக்களுக்கு எதிர்ப்பு திறனுடைய ரகங்களை பயிரிடாமல் இதர ரகங்களை பயிரிடுவது, ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வது, நூற்புழு கட்டுப்பாட்டிற்காக பரிந்துரைக்கப்படும் வேப்பம் புண்ணாக்கு உயிரியல் கொல்லிகள் மற்றும் ரசாயன கொல்லிகள் இடாதிருப்பது, அறுவடைக்கு பிறகு நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட வேர்கிழங்கு போன்ற பயிர் கழிவுகளை சரிவர அகற்றாமல் இருப்பது போன்றவை நூற்புழு தாக்குதலுக்கு அதிகமான காரணங்களாகும். நூற்புழுக்களை கட்டுப்படுத்த சாகுபடிக்கு தேவையான மண் கலவையை நூற்புழுக்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். நன்கு மக்கிய தோல் உரத்தை மண் கலவையுடன் ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன்

0: அளவில் கலந்துவிட வேண்டும். சாகுபடிக்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு ஈரமான மண்பதத்தில் வேப்பம் புண்ணாக்கை 1 ஹெக்டருக்கு 250 கிலோ வீதம் மண்ணில் இட்டு நன்கு கலக்க வேண்டும். மண் கலவையில் உயிரியல் நூற்புழுக்கொல்லிகளான பேசிலஸ் சப்டிலிஸ் 2.5 கிலோகிராம் மற்றும் பொகோனியா கிளாமிடோஸ்போரியா 5 கிலோகிராம் 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். பாசனத்திற்கான நீரை நூற்புழுக்கள் இல்லாதவாறு பரிந்துரைக்கப்படும் முறையில் வடிகட்டி பயன்படுத்த வேண்டும். பசுமை குடிலில் மண் கலவையை பாலித்தீன் பைகளில் நிரப்பி பயிரிடும் முறையில் பழைய பாலித்தீன் பைகளை பயன்படுத்தாமல் அல்லது மறுசுழற்சி செய்யாமல் தவிர்க்க வேண்டும். நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட அதாவது வேர்களில் முடிச்சுகள் அல்லது உருமாற்றமடைந்த நாற்று மற்றும் நடவு பொருட்களை பயன்படுத்தாமல் தவிர்க்க வேண்டும். சாகுபடி செய்யப்படும் பயிர் வளர்ந்த நிலையில் சுமார் 1 மாதம் பயிரை சுற்றி கேந்தி பயிர் வேண்டும். நூற்புழுக்களுக்கு எதிர்ப்பு தன்மை அல்லது தாங்கும் திறனுடைய ரகங்களை பயிரிட வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 99 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 59% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

தலைவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 42 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 44 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 40

ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: இணையர்களால் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் அதனைத் தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி இணைந்திருங்கள் பண்பலை 102.6.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட

0: உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில், மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று

0: தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி தொடர்வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நேரம் 6:55.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
4: வணக்கம். கடல் வாழ் உயிரினங்கள் மீன், நண்டு, சிப்பி, ஆமை ஆகியவை கடலில் வாழும் உயிரினம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இவை தவிர ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன. எண்ணற்ற தாவரங்களும் விலங்குகளும் கடலில் வாழ்வதால் கடலின் சூழ்நிலையை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கடல் வாழ் உயிரினங்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பெருக்கமடைந்தால்தான் மனிதனின் பொருளாதார வாழ்வும் சுற்றுச்சூழலும் சீர்கேடு அடையாமல் இருக்கும். உயிரினங்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் போது கடலில் சீற்றம் ஏற்பட்டு சுனாமி, புயல் என இயற்கை பேரிடர்கள் உருவாகின்றன. நெகிழி, பிளாஸ்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் குப்பைகள் வீதிகளில் கொட்டப்படும்போது கழிவு நீரோடைகளில் நிரம்பி குளம், ஆறு வழியாக கடலுக்குச் சென்று கடலில் கலக்கிறது. இதனால் கடல் வாழ் உயிரினங்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. 2030 பெரும்பாலான கடல்களில் பிளாஸ்டிக் குப்பைகள் மலைபோல் உயர்ந்து காணப்படும் என ஆய்வு அறிக்கை கூறுகிறது. ஒரு நாட்டின் 60% பொருளாதார வளர்ச்சி கடல்வாழ் உயிரினங்களிலிருந்துதான் கிடைக்கிறது. ஆனால் மக்காத குப்பைகளால் கடல்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி இனப்பெருக்கம் முற்றிலும் பாதிக்கிறது. அதேபோல் கப்பல்களிலிருந்து வெளியேறக்கூடிய எரிபொருள்கள் மற்றும் இரசாயனங்கள் கடல் நீரில் கலப்பதால் தாவரங்களும் விலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன. கடலின் அடிப்பகுதியில் வாழும் பல தாவரங்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவையும் இருப்பிடத்தையும் அளிக்கின்றன. பொதுவாக கடலில் வாழும் தாவரங்கள் கடல் நீரை தூய்மைப்படுத்த உதவுகிறது. கடல் அரிப்பை தடுத்து கடலோர பகுதிகளை பாதுகாக்கிறது. கடல் நீரில் உருவாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. பொதுவாக கடல் தாவரங்கள் அழிந்தால் கடலின் சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்படும். தமிழகத்தில்

இதில் இராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய கடல் பகுதியான மன்னார் வளைகுடாவில் கடற்பசு, கடற்குதிரைகள், கடல் ஆமைகள், பவளப்பாறைகள், கடல் அட்டைகள் உட்பட 3,600 மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன. வனத்துறையினர் இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட தேசிய கடல்வாழ் உயிரினப் பகுதியாக அறிவித்து கண்காணித்து வருகிறார்கள். அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பிடிப்பவர்களுக்கு அபராதமும் 7 சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. எனவே கடலில் குப்பைகள் சேர்வதை நாம் தடுத்து கடல் மாசடையாமல் இருப்பதை பாதுகாப்போம்.

0: தொடர்வது சுழல் விளக்கு செய்தி கட்டுரை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் June 13 to 18 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13 பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150 மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500 மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப

தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்ச் ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரான்சிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கியா அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கைகுலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் இரண்டாவது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச

0: இந்தியாவின் வளர்ச்சி பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா AI நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி உள்ளடக்கம், கல்வி, தொலைதூர மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: We back, baby.

0: மணிகளில் நாம் கேட்க இருக்கிறோம் தமிழில் செய்திகள் 7:15 அதனை தொடர்ந்து வணக்கமறி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம் 7:25 இணைந்திருங்கள். இது பண்பலை 102.6.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளாா்.

0: குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுள்ளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும் பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று

0: என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
1: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ரூபாய் 15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி தொடர் விரிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:25 நிமிடம். தமிழே அமுதே உரை வழங்குகிறார் பொன் வேலுமயில் அவர்கள்.
5: தமிழே அமுதே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்று குறிஞ்சி நிலத்தில் நடைபெற்ற ஓர் இயற்கை நாட்டிய சாலையை அழகு ஓவியமாக வடித்து காட்டும் கபிலரின் அகநானூற்று பாடலை காண்போம். பாடல்: ஆடு அமை குயின்ற அவிர்துளை மருங்கில் கோடை அவ்வழி குழலிசையாக பாடியின் அருவி பனிநீர் இன்னிசை தோடு அமை முளவின் துதைகுரலாக கணக்கலை இகுக்கும் கடுங்குரல் பூம்போடு மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு கலிசிறந்து மந்தி நல்லவை மருள்வன நோக்க களைவளர் அடுக்கத்து நனவு புகு விரலியின் தோன்றும் இயலி ஆடும் மயில் என்பது பாடற் பகுதி. இனி காட்சியை கண்டு களிப்போம். ஆடு அமை குயின்ற அவிர்துளை மருங்கில். அமை என்பதற்கு மூங்கில் என்று பொருள். குயின்ற என்றால் துளைக்கப்பட்ட என்று பொருள். துளை என்பதற்கு அந்த மூங்கிலே அமைந்திருக்கின்ற ஓட்டை துளை என்று பொருள். ஆக ஆடு அமை குயின்ற அவிர்துளை மருங்கில் அசையும் மூங்கில் காடுகளில் வண்டுகளால் துளைக்கப்பெற்ற துளையிடத்தே கோடை அவ்வழி குழல் இசையாக. கோடை என்பதற்கு

0: மேற்கில் இருந்து வீசும் காற்று என்று பொருள். வாடை என்பது வடக்கில் இருந்து வீசும் காற்று. கொண்டல் என்பது கிழக்கில் இருந்து வீசும் காற்று. தெந்தல் என்பது தெற்கில் இருந்து வீசும் காற்று. இந்த நான்கு வகையான காற்றிலே கோடை என்ற மேல்காற்று மிக வலிமையாக வீசும். ஆகவே கோடை அவ்வழி குழல் இசையாக அவ்வாறான அழகிய வலிமை மிகுந்த மேல்காற்றினால் மூங்கிலே எழுப்பப்படும் ஒலி புல்லாங்குழல் இசையாக ஒலிக்க, குழல் இசையாக ஒலிக்க பாடு இன் அருவி பனிநீர் இன் இசை. பாடு என்பதற்கும் ஒலி அல்லது ஓசை என்று பொருள். பனிநீர் குளிர்ந்த நீர், அருவியின் குளிர்ந்த நீர். இன் இசை அது விழும் திமு திமு திமு என்ற ஓசை. பாடு இமிழ் அருவி பனிநீர் இன்னிசை. இனிய சீரான ஓசையுடன் ஒலிக்கும் அருவியின் குளிர்ந்த நீர் துமுதுமு என விழும் இனிய ஓசை. தோடு அமை முளவின் துதை குரலாக. தோடு என்பதற்கு பல வாத்தியங்கள் நிறைந்த தொகுதி என்று பெயர். ஆக பல முளவுகள் இருக்கின்ற தொகுதி. முளவு என்றால் மத்தளம், துதை என்றால் நெருங்கிய. ஆகவே தொகுதியாகிய பல முளவுகள் ஒன்று சேர்ந்து ஒலிக்கும் இசையாக மாறவும், கணக்கலை இகுக்கும் கடும்பொருள் கடுங்குரல் தூம்பொடு கணக்கலை கணம் கூட்டல் கலை மான்களின் கூட்டம் இகுக்கும் மான்கள் எழுப்பும் குரல். தூம்பு என்பதற்கு வங்கியம் என்பது ஒரு வாத்தியம் என்று பொருள். கணக்கலை இகுக்கும் கடுங்குரல் தூம்பொடு கூட்டமாய் கலைமான்கள் தாள ஒலிக்கும் கடிய குரல் பெரிய வங்கியத்தின் இசையாகவும் விளங்குவதோடு, அதனோடு சேர்ந்து மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக, மலைச்சாரிடலத்திலே பூக்களிலே மொய்த்து கொண்டிருக்கும் வண்டிரின் ரீங்காரம் யாழின் இசையாகவும் ஆக, இன்பல் இமிழிசை கேட்டு. இப்படி இனிய பலவாக ஒலிக்கும் பல வகையான இசை ஒலிகளை கேட்டு கலிசிறந்து மிகுந்த ஆரவாரம் செய்கின்ற மந்தி நல் அவை மருள்வன நோக்க. நல்ல பார்வையாளராக அமர்ந்திருக்கும் குரங்குகள், மந்தி குரங்குகள், குரங்குகள் நிறைந்த சபை, வியப்புற்று நோக்க களைவளர் அடுக்கத்து. களை என்பதற்கும் மூங்கில் என்று பொருள். அடுக்கம் என்றால் மலைச்சாரல். களைவளர் அடுக்கத்து மூங்கில் வளரும் பக்கைமயல சாரலாம் நடனசாலையில் நனவு புகும் விரலியின் தோன்றி. நனவு என்ற சொல்லுக்கும் களம் ஆடற்களம் என்று பொருள். விரலியின் என்பதற்கு பாணர்குல நடனப்பண் என்பது பொருள். நனவு புகும் விரலியின் தோன்றி களத்திலே புகுந்தாடும் பாணர்குல நடனப்பெண் போல் தோன்றி எலி ஆடும் மயில். மயில்கள் உலாவி ஆடுகின்றன என்பது காட்சி. பல ஆயிரம் ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் காண கிடைக்காத அற்புத நடன காட்சியை இன்றைய இளங்காலை பொழுதிலே கண்டுகளித்தோம். நாளை இதே போன்றதொரு காட்சியை வேறொரு இலக்கியத்திலிருந்து கண்டுகளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தமிழே அமுதே நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் உரை வழங்கினாங்க பொன் வேலுமயில் அவர்கள். பல்கலையில் விளங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:31 நிகழ்ச்சியிலே போக சுபமான ஒரு பாடல் சகா திரைப்படத்துல இருந்து நரேஷ் ஐயர் ரீட்டா வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு. பாடல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இதயம் நிற்போம் ஆகாஷ்வாணி தினம் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹிட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:35. இப்ப நம்ம கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். ஆங்கிலம் அறிவோம் வழங்குவதற்காக கே கே தாமஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். அதாவது சில நாட்களாக நம் ஆங்கிலம் அறிவோம் இந்த நிகழ்ச்சியில் வலம் வருகிறோம். நெல்லை பண்பலை நேயர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் அவர்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். லெட்ஸ் நோ இங்கிலீஷ். நாம் வந்து முதலாவது சில வார்த்தைகளை பார்க்கலாம் இப்பொழுது. அதாவது டுடேஸ் வேர்ட்ஸ், இன்றைய வார்த்தைகள் கொஞ்சம் அதாவது சிக்கல்னு சொல்ல முடியாது, கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கிடுவோம் சில வேர்ட்ஸ். அவ்வளவு பங்க்சுவல், பங்க்சுவல் ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். பங்க்சுவல் என்றால் நேரம் தவறாமை. அதாவது நம்ம எதுலையுமே பங்க்சுவலா இருக்கணும். கீப் பங்க்சுவல் இன் எவ்ரி திங். அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பங்க்சுவலை, நேரம் தவறாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பங்க்சுவல் என்ற வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்தபடியாக அப்ரிஷியேட், அப்ரிஷியேட் என்ற வார்த்தை வந்து ஒருவரை பாராட்ட வேண்டும். காலையில டீ கொடுத்துருப்பாங்க அம்மா, அம்மா அல்லது அவங்க மனைவி, அவங்க யாராவது வீட்டில் நமக்கு தந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து கட்டாயம் பாராட்டணும். அதான் அப்ரிஷியேட். அப்ரிஷியேட் என்பதற்கு பாராட்டுதல் என்று பொருள். மூன்றாவது பொல்யூஷன். பொல்யூஷன் என்றால் மாசுபாடு. இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த பேச்சு அதிகமாக இருக்குது. அதாவது வி மஸ்ட் அவாய்ட் பொல்யூஷன். அதான் பொல்யூஷனை வந்து நம்ம அந்த மாசுபாடு நம்ம தவிர்க்கணும். தேவையில்லாத நெகிழி பயன்பாடு, தூய்மை கேடு பண்ணுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால் இந்த பங்க்சுவல், அப்ரிஷியேட், மூன்றாவது பொல்யூஷன் என்ற வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வோம். புதிதாக இந்த வார்த்தையை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இல்லை நம்ம குரல்

0: நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தைகளையே நமக்கு நேயர்களுக்கு பாமரரும் புரியக்கூடிய ஒரு வார்த்தைகளாக நான் இதை வைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக இன்னைக்கு இன் ஆன் அற்று அதனுடைய யூசேஜ் பயன்பாடு, இன்னா உள்ளே, ஆன்னா மீது அல்லது மேலே, அற்றுனா இல்லை, அதான் இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரு முக்கோணம் மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் இன் வந்து பெரிய இடத்தையும் குறிக்கும், அப்புறம் உள்ளே என்பதையும் குறிக்கும் பார்த்துக்கோங்க. அதாவது இன் ஆப்கானிஸ்தான், இன் இந்தியா, ஒரு பெரிய இடத்தையும் பாருங்களேன். இன்னைக்கு வந்து த கிரிக்கெட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் டு பி பிளேடு இன் சென்னை, ஒரு பெரிய இடத்துக்கு இன் சென்னை, அட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேபாக் பார்த்தீங்களா, அதில் ஒரு புள்ளி குறிக்கிற கூடிய இடம் அற்று. பெரிய இடத்துக்கு இன், அந்த சின்ன பகுதிக்கு அற்று. அதை நான் தனித்தனியாக ஒன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்ங்கிறது ஒரு நாலு, இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947, அந்த அதுக்கும் இன் வரலாம். த கீஸ் ஆர் இன் த பாக்ஸ் புக், சாவிகள் பெட்டிக்குள் இருக்கிறது. மதர் இஸ் இன் த கிச்சன், ஒரு உள்ளே இருக்கிறதுக்கு இன் சொல்லணும். யூ ஆர் இன் மை ஹார்ட், நீ என்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்க, அதுக்கும் இன் சொல்லலாம். யூ ஆர் இன் மை ஹார்ட். அதே மாதிரி ஆண் பாருங்க, ஒரு இதை தொட்டுக்கிட்டு வரக்கூடியதுக்கு தான் ஆண் சொல்லணும். த புக் இஸ் ஆன் த டேபிள், எல்லாருக்கும் தெரியும் அது, எதையாவது உள்ள இருந்தால் தான் இன் சொல்லணும். மீதா இன்னொன்று தொட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கே ஆண் தான். த கேட் இஸ் ஆன் த வால், பூனை வந்து சுவர் மீது இருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு ஒரு டேட்டுக்கு ஒரு கிழமைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம அப்படி சொல்லலாம். த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் வென்ஸ்டே ஆன், அதாவது புதன்கிழமை பரீட்சை ஆரம்பிக்கிறது ஆன், அதுக்கும் ஆன் சொல்லலாம் பார்த்துக்கோங்க. அதனாலதான் ஆன் இன் ஆன். அதே சமயத்தில் அற்று வந்து கரெக்டான ஒரு புள்ளியில ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறதுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய சென்னையில சேபாக் ஸ்டேடியத்தில் அற்று அப்படிங்கிற, அதே மாதிரி ஹீ ஸ்டாண்டிங் அட் த பஸ் ஸ்டாண்டு, அற்றுங்க அந்த கரெக்டான அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுக்கு அற்று சொல்லலாம். ஹீ இஸ் வெயிட்டிங் அடுத்த ஹீ இஸ் வெயிட்டிங் அட் பார்க், ஒரு பூங்காவில் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. த ரேடியோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் அட் 5:30 AM அட்டு, அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு டைம் ஒரு அந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி ஆரம்பிக்குன்னா அதுக்கு வந்து அட்டு சொல்லணும். ஸோ அப்படின்னா ஈனுன்னா உள்ளே, ஆணுன்னா ஒரு குறிப்பிட்ட தொட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆண் அதிகமாக சொல்லணும். நம்ம அதிகமாக அதை தான் அதிகமாக பயன்படுத்துவோம், மற்றது கூட இல்லை. ஸோ அட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை குறிக்கிறதுக்கு சொல்லப்படுது. அடுத்தபடியாக இன்னைக்கு கடைசியாக ரெண்டு ப்ராவர்பு சொல்லலான் இருக்கேன். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தமிழில் நன்றா தெரிந்த, சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன், விளையும் பயிர் முளையிலே தெரியும். சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன், விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்தபடியாகவும் எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பழமொழி தான், ஆனால் ஆங்கிலத்தில் சற்று வேறுபாடாக இருக்கிறது. கான்ஸ்டன்ட் டிராப்பிங், கான்ஸ்டன்ட் டிராப்பிங் வியர்ஸ் அவே த ஸ்டோன், அதாவது கல்லில் தண்ணி விழுந்துகிட்டே இருந்தால் கல்லும் உடஞ்சிருமா, அதான் அதுடைய இங்கிலீஷில். கான்ஸ்டன்ட் டிராப்பிங் வியர்ஸ் அவே ஸ்டோன், எறும்புற கல்லும் தேயும், அதான் நம்ம தமிழ் பழமொழி, எறும்புற கல்லும் தேயும். ஆங்கிலம் அறிவோம், மகிழம் வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்கய்யா. மகளிர் இதுவரைக்கும் ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் கே கே தாமஸ் அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. நேரம் 7:41, இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: இசையால் இதே நிற்பமாக காஷ்வாணி திருநெல்வேலி.

வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:47. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் இன்றைக்கி காய்கள் பழங்களுடைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 40 ரூபாய், கத்தரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், புடலங்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 68 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பீட்ரூட் 34 ரூபாய், காலிஃப்ளவர் 42 ரூபாய், சேம்பு பெரியது 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 32, சீனி கிழங்கு 30, கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60, நாடு 60, ஆப்பிள் 240, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 60 ரூபாய். மக்களே, இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:52 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநன் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. மக்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9:02 அனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயம் என்ன? இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே பேச இருக்கிறீங்க. அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவம். நிலைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்க. 0462-2562-1132, 0462-2562-1133. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வணக்கம் அண்ணி. நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8:00 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது குத்தகை மற்றும் வாடகை என்பது பற்றி முன் நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக வாடகை என்பது என்னங்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வாடகை என்பது மற்றொருவருக்கு சொந்தமான நிலம், கட்டிடம் ஆகியவற்றை மூன்றாம் நபர் உபயோகப்படுத்துவதற்கு பிரதிபலனாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் சொத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்படும் ஒரு தொகையாகும். குறிப்பாக வாடகை என்பது குறுகிய கால ஒப்பந்தங்களாக இருக்கும். உதாரணமாக மாதம் மாதம் கொடுக்க சம்மதிக்கும் வீட்டு வாடகை, கடை வாடகை போன்றவைகள். குத்தகை என்பது நீண்டகால ஒப்பந்தங்களாக இருக்கும். நிலங்கள் அல்லது தொழிற்சாலைகளை நீண்ட காலம் பயன்படுத்துவது குத்தகை எனப்படும். குத்தகைக்கு கொடுக்கப்படும் மறுபயன் குத்தகை தொகை என்று அழைக்கப்படும், அதாவது லீஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாடகைக்கு விடப்படக்கூடிய மறுபயன் வாடகை தொகை, அதாவது ரெண்டல் அமௌண்ட் என்று நாம் சொல்கிறோம். அது நிலமாக அல்லது தொழிற்சாலையாக இருந்து குத்தகை ஏற்பட்டிருந்தால் அதன் மீது ஏற்படும் தாவாக்கள், தாவாக்கள் என்பது பிரச்சனைகள், நீதிமன்ற வரைக்கும் செல்லக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடியது தாவாக்கள். அது போல அந்த குத்தகை இதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் கீழும், அது கட்டிடமாக குறுகிய கால ஒப்பந்தங்களாக இருந்தால் தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழும் வழக்கிட வேண்டும். வீட்டு வாடகை நிர்ணயம் செய்வது பற்றி தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960 சில வரைமுறைகளை நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஒரு வீட்டின் ஒட்டுமொத்த மதிப்பில் 9% வருட வாடகையாக கட்டிட உரிமையாளர் வாடகைதாரரிடமிருந்து வாங்க வேண்டும். அதே கட்டிடம் வணிக பயன்பாட்டிற்காக இருந்தால் வருடத்திற்கு 12% வாடகை நிர்ணயிக்க வேண்டும். உதாரணமாக வாடகைக்கு விடப்படும் குடியிருப்பு கட்டிடத்தின் மதிப்பு ₹2,00,000 என்றால் அதற்கு வருடத்திற்கு 9% என்றால் 18,000 ஆகும். இதனை 12 பிரிக்கும்போது மாதம் 1,500 வாடகையாக செலுத்த வேண்டும். இதுதான் நியாய வாடகை. வாடகைக்கு விடப்படும் குடியிருப்பு 4 கொண்டது என்றால் முதல் தளத்திற்கு மொத்த கட்டிடத்தின் மதிப்பையும், இரண்டாம் தளத்திற்கு கட்டிடத்தின் மதிப்பில் பாதியும், மூன்றாம் தளத்திற்கு கட்டிடத்தின் மதிப்பில் 1/3, 4 மொத்த கட்டிட மதிப்பில் 1/4 மதிப்பாக கொள்ளுதல் வேண்டும். அடுக்குமாடிகளை கொண்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் வாடகைதாரர் அனுபவிக்கும் இதர வசதிகளான கார் பார்க்கிங், லிஃப்ட்டு இது மாதிரி போன்றவைகளுக்கு மொத்த மதிப்பில் அதிகபட்சமாக வருடத்திற்கு 7.5% தனியாக வசூலித்து கொள்ளலாம். இதெல்லாம் அந்த ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஒரு குத்தகையில் வந்து அந்த குத்தகை பிரச்சனைக்காக ஜப்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எந்தெந்த சொத்துக்களை ஜப்தி செய்ய முடியாதுன்னு பார்த்தா, எந்த ஒரு விவசாயியின் விவசாய கருவிகள், 1 உழவு கால்நடைகள், தாலி அல்லது திருமண மோதிரம், மங்கள அணிகள், வீடுகளின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், சமையல் பாத்திரங்கள், அடுத்த சாகுபடிக்காக வைத்துள்ள விதைகள், நெல் மற்றும் உரங்கள், குடும்பத்தினரின் படுக்கைகள் போன்றவற்றை ஜப்தி செய்யக்கூடாது. சூரியன் மறைந்த பின்னரும் சூரியன் உதிக்கும் முன்னரும் எந்த ஒரு பொருளையும் ஜப்தி செய்யக்கூடாது. அதுபோன்று கட்டடங்கள் வாடகை சம்பந்தமான ஒரு பொதுவான சில விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது, வாடகை குறித்த தாவாக்களை வாடகைக்கு குடியிருப்போர் அல்லது கட்டிட உரிமையாளர் யார் வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் சிறுவழக்கு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. அதில் வாடகை தாவா குறித்த வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும். மாநிலத்தின் இதர பகுதிகளில் அங்கு செயல்பட்டு வரும் மாவட்ட உரிமையல் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய வேண்டும். வாடகை தாவா வழக்குகளை விசாரிக்கும் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாயமாக செயல்படாத ட்ரிபியூனல். நியாய வாடகை சம்பந்தமாக பிரச்சனை எழும்போது கட்டிடத்தின் மதிப்பை அறிய அரசு அங்கீகாரம் பெற்ற

பொறியாளர் மதிப்பீடு செய்வார். அரசு அங்கீகாரம் பெற்ற பொறியாளரை நியமனம் செய்வதற்கு வழக்கின் இரு தரப்பினருக்கும் உரிமை உண்டு. நீதிமன்றம் இரண்டு தரப்பிலும் நியமிக்கப்பட்ட பொறியாளர்கள் வழங்கிய மதிப்பை ஆராய்ந்து நீதி வழங்கும். வாடகைக்கு குடியிருக்கும் வாடகைதாரரை வீட்டை காலி செய்வதற்கு வீட்டின் உரிமையாளர் குடியிருப்பவருக்கு 3 மாதங்கள் அவகாசம் கொடுத்து அறிவிப்பு கொடுக்க வேண்டும். வீட்டை காலி செய்வதற்கான காரணமாக தனது மகனுக்கு அல்லது மகளுக்கு வீடு வேண்டும் என்றோ அல்லது வீட்டை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்றோ அல்லது வீட்டை விற்பனை செய்வது குறித்தோ அறிவிப்பில் சொல்ல வேண்டும். அதாவது வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரரை காலி செய்வதற்கு வீட்டின் உரிமையாளருக்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். நியாயமான காரணங்கள் இன்றி குடியிருப்பவரை காலி செய்யுமாறு வற்புறுத்த முடியாது. வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் தொடர்ந்து 3 மாதம் வாடகை செலுத்தவில்லை என்றாலும் குடியிருப்பவர் உள்வாடகைக்கு அல்லது மேல் வாடகைக்கு விடுவது, 3 மாதங்களுக்கு மேலாக வீட்டை பூட்டியே வைத்திருப்பது, வீட்டை சேதைப்படுத்துவது, சட்டவிரோத காரியங்களுக்கு வீட்டை உபயோகிப்பது போன்ற காரணங்களுக்காக வீட்டின் உரிமையாளர் வாடகைக்கு இருப்பவரை காலி செய்ய வற்புறுத்தலாம். வாடகைதாரரை துன்புறுத்த வேண்டும் அல்லது இடைஞ்சல்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு

0: காலி செய்வதற்கான காரணமாக தனது மகனுக்கு அல்லது மகளுக்கு வீடு வேண்டும் என்றோ அல்லது வீட்டை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்றோ அல்லது வீட்டை விற்பனை செய்வது குறித்தோ அறிவிப்பில் சொல்ல வேண்டும். அதாவது வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரரை காலி செய்வதற்கு வீட்டின் உரிமையாளருக்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். நியாயமான காரணங்கள் இன்றி குடியிருப்பவரை காலி செய்யுமாறு வற்புறுத்த முடியாது. வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் தொடர்ந்து 3 மாதம் வாடகை செலுத்தவில்லை என்றாலும் குடியிருப்பவர் உள்வாடகைக்கு அல்லது மேல் வாடகைக்கு விடுவது, 3 மாதங்களுக்கு மேலாக வீட்டை பூட்டியே வைத்திருப்பது, வீட்டை சேதைப்படுத்துவது, சட்டவிரோத காரியங்களுக்கு வீட்டை உபயோகிப்பது போன்ற காரணங்களுக்காக வீட்டின் உரிமையாளர் வாடகைக்கு இருப்பதை காலி செய்ய வற்புறுத்தலாம். வாடகைதாரரை துன்புறுத்த வேண்டும் அல்லது இடைஞ்சல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டின் உரிமையாளர் வாடகை வீட்டிற்கான தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை நிறுத்துவது சட்டப்படி தவறு. வீட்டின் உரிமையாளர் வாடகைதாரருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கிட்டு மட்டுமே நிவாரணம் பெற முடியும். இது போன்ற சங்கதிகளை மீண்டும் ஒரு தொடரில் நாம் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை, இதுவரை வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்றவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இனி கேட்கலாம் திரு இசை. பேட்ட திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: கலை நாகரீக வளர்ச்சியை காட்டும் கருவியாகும், பண்பாட்டை வெளிப்படுத்தும் வழியாகும். சமுதாயம் முன்னேற அறிஞர்களும் ஞானிகளும் பாடுபட்டு வந்துள்ளனர். கலையால் மனித சமுதாயத்தை செப்பம் செய்ய முடியும் என்பது நமது முன்னோர்களின் கொள்கையாகும். இயலும் இசையும் நாடகமும் சமுதாய முன்னேற்றத்திற்காக பயன்படும் விதம் குறிப்பிடத்தக்கது. உடம்பிற்கு உணவும் உணர்விற்கு கலையும் அறிவிற்கு கல்வியும் போல் ஆன்மாவிற்கு வலிவும் பொலிவும் தருவது இறை அன்பு பக்தி. இறை அன்பு வளர உள்ளமும் உரையும் இரு பெரும் கருவிகளாகும். அவற்றுள் உரை உரைப்போர் கேட்போர் ஆகிய இருவருபாலும் சக்தியை விளைவித்து பெருக்குதலால் அருளாளர்கள் மறைநெறி சார்ந்த அறநெறி கருத்துக்களை பாடல்களாக அருளினர்.
3: மறை என்ற சொல்லுக்கு வேதம் என்ற பொருள் நாம் அனைவரும் அறிந்ததே. இதிகாசங்கள் 3, ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம், ஒவ்வொரு தர்மத்தையும் விரித்து கூறுவது 18 புராணம், அநேக அறங்களை உணர்த்துவது இதிகாசம். இவை இரண்டையும் ஒருங்கே இணைத்து கீர்த்தனை வடிவுகளில் இயலிசையாளர்கள் நமக்கு கீர்த்தனையாக அமைத்து கொடுத்திருக்கின்றனர்.
2: வேதம் 4, அங்கம் 6, தர்மசாஸ்திரம் 4, ஆக வித்தைகள் 14. இவற்றுடன் உபவேதங்கள் 4 கூட்டி வித்தை 18 எனவும் வடநூல் கூறுகிறது. இக்கூற்றையே குலசேகர வரகுணராம பாண்டியர் என்பவர் வாயு சங்கீதம் என்னும் நூலில் தெரிவிக்கிறார். உலகில் தோன்றிய மனிதன் தெய்வீகத்தன்மை, மானிடத்தன்மை, உலகத்தன்மை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டு விளங்குபவன். இதனை கம்ப நாட்டாழ்வார் தக்க இன்ன தகாத இன்னவென்று ஒக்க உன்னலராயினும் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்வேல் அவ்விலங்கும் புத்தேளீர் என்றார். விலங்காகிய கஜேந்திரன் என்ற யானை

0: தெய்வ பக்தி செய்து கஜேந்திர ஆழ்வார் என்ற பெயரை பெற்றது. ஜடாயு என்ற பறவை நன்னெறி நின்று ஒரு பெண்ணை காக்கும் பொருட்டு உயிரையே வழங்கிய பரோபகார சிந்தனையால் ஜடாயு பகவான் என்று பெயர் பெற்றது. இதிகாச நாயகர்கள் மனிதர்களுக்கு புதிய வழியை நல்குவார் என்று மக்கள் நம்பினர். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ராமனையும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கண்ணனையும் தன் வாழ்வுக்கு வழிகாட்டிகளாக கொண்டதை நினைத்தல் வேண்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோ, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் என்று தன் கவிதையில் எழுதியுள்ளார். இந்த கவிதையில் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்று எழுதியுள்ளார். வேதத்தின் தர்மத்தையும் சாராம்சத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு இந்த கவிதையில் அவர் எழுதியிருப்பதை நாம் உணர வேண்டும். இந்த வகையில் நாம் கீர்த்தனைகளை பாடும் பொழுது வேதத்தையும் நாதத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும்.
1: நேர்களை, இதுவரை வேதமும் நாதமும் உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சுக்பீதர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை சே ராஜ்குமார் அவர்களின் இசையில கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:39. நேர்களை இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. நகர்வலம் செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டீரா?
0: ஆம், அனைத்தையும் செய்து விட்டேன்.
2: அட, என்ன மந்திரியாரே இது? கோட்டை அணிந்திருக்கிறீர். நாம் என்ன கொடைக்கானலுக்கா நகர்வலம் போக போகிறோம்?
0: மன்னா, மழை காலம் ஆரம்பமாகிவிட்டது. வெளியே நமக்கு மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆங்காங்கே பல இடங்களில் கனமழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. அதுதான் முன்னேற்பாடாக ரெயின் கோட்டை அணிந்திருக்கிறேன்.
2: அட, ஆமா, மழை பொழிகிறது. போயும் போயும் இந்த மழைக்கெல்லாம் பயந்து நடுங்கி ரெயின் கோட்டை அணிந்து வருகிறீரே. நீரெல்லாம் ஒரு மந்திரியார். நான் இடி இடித்து பெய்யும் அடைமலைக்கு கூட கலங்காமல் பயப்படாமல் மழையில் நகர்வலம் வருவேன்.
0: என்ன, அதுதான் குடைபிடிக்க நாங்கள் 10-15 பேர் வருகிறோமே. பின்ன என்ன பயம்? மன்னருக்கு எதிர வீரபாகுவை கண்டால்தான் பயம்.
2: என்ன முணுமுணுப்பு?
0: அது ஒன்றுமில்லை மன்னா, மழைக்கு அஞ்சாத மன்னராக இருக்கிறீர்களே என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
2: அப்படியெனில் உடனே புறப்படுவோம் நகர்வலம்.
0: மன்னா, என்ன இருந்தாலும் நாங்கள் நாடாளும் மன்னர். தாங்கள் மழைக்கு அஞ்சாமல் இருக்கலாம், ஆனால் பெய்கின்ற கனமழைக்கு மக்கள் நலமாக இருக்க வேண்டும். அதற்காக சில அறிவிப்புகளை நாம் வெளியிட்டாக வேண்டும்.
2: ஆம், அதுவும் சரிதான். கூறும், எப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடலாம்?
0: மன்னா, கடந்த காலங்களில் மழை வந்த போது மின்சார வாரியமும் காவல்துறையும் அவ்வப்போது சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து சிலவற்றை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். அவற்றை ஆங்காங்கே எழுதி வைத்து விடுவோம்.
2: அப்படியெனில் காப்பி அடித்து எழுத போகிறேன். அப்படித்தானே
0: மன்னா? குருகுலத்தில் பரீட்சை நேரத்தில் தாங்கள் காப்பி எடுத்து செய்யாததையே நான் செய்துவிடப் போகிறேன்.
2: ராஜ ரகசியங்களை எல்லாம் ஏன் மந்திரியாரே இப்படி வெளியே கசிய விடுகிறீர்? அது நமக்குள்ளே இருக்கட்டும். இப்போது விஷயத்திற்கு வாரும். என்னென்ன அறிவிப்புகளை வைத்திருக்கிறீர்? கூறும்.
0: மழை காலங்களில் பெரியவர்கள் சிறியவர்கள் என இருவருமே பராமரிக்கப்படாத பூங்காக்களுக்கு செல்லக்கூடாது. 2, மொட்டை மாடி மற்றும் உயரமான கட்டிடங்களில் திறந்த வெளி பகுதிகளில் நிற்க கூடாது.
2: மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அப்படி கூறுகிறார்கள் போல. அடுத்தது
0: 3, வெளியே செல்லும் போது ரப்பர் காலணிகள் அல்லது ஷூ அணிந்து செல்வது பாதுகாப்பானது.
2: நாமும் ஏதாவது நல்ல ஷூவாக பார்த்து எடுத்து போட்டுக் கொண்டு நகர்வலம் செல்ல வேண்டும். அடுத்து
0: 4, குழந்தைகளிடம் மழை நேரங்களில் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு இரும்பு கம்பிகளின் அருகே செல்லவோ தொடவோ கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும். சிறியவர்களும் பெரியவர்களும் தேங்கி இருக்கும் மழை நீரில் இறங்க கூடாது.
2: ஒருவேளை மின்கசிவு எங்காவது ஏற்பட்டிருந்தால், அதன் அருகில் தேங்கி இருக்கும் நீரிலோ அல்லது இரும்பு கம்பிகளிலோ மின்சார பாதிப்பு இருந்தால் என்னாவது? அதுவும் நல்லதுதான்.
0: 6, அருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் எந்த கம்பிகளையும் தொடவோ அதன் அருகே செல்லவும் கூடாது. வீட்டுக்கு வெளியேயும் வீட்டுக்கு உள்ளேயும் ஈர கைகளுடன் மின்சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சாலைகளில் பள்ளங்களில் தேங்கி இருக்கும் மழை நீர் விபத்தை ஏற்படுத்தும் என்பதால் மழை காலங்களில் வாகனங்களில் செல்பவர்கள் அதிவேகமாக செல்வதை தவிர்த்து மித வேகத்தில் செல்வது நல்லது. இவற்றையெல்லாம் கடைபிடித்து மழை காலங்களில் அலர்ட்டாக இருப்பது நல்லது மன்னா.
2: மந்திரியாரே, உடனே இவற்றையெல்லாம் பொதுமக்கள் பார்வையில் படும்படியாக ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகளில் எழுதி வைத்து விடுங்கள்.
0: உடனே செய்து விடுகிறேன் மன்னா. ஏற்கனவே நிறைய அறிவிப்பு பலகைகளில் எழுதி வைத்திருக்கிறேன்.
2: அடடே, எல்லென்றால் என்னையுடன் வந்து நிற்கிறீரே. நீர் எனது மந்திரியார் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர். என்ன மந்திரியாரே, அறிவிப்பு பலகையை எனக்கு நேராக வைக்கிறீர்? நான் தான் மழைக்கு அஞ்சாதவன் ஆயிற்றே.
0: ஆனால் தங்களது மறதிக்கு நாங்கள் அஞ்ச வேண்டி இருக்கிறது மன்னா. தாங்கள் தான் அடிக்கடி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறீர்களே. மழைக்காலம் முடியும் வரை இந்த அறிவிப்பு பலகை தங்கள் கண்களில் படிபடியாக இருக்கட்டும் என்றுதான் இங்கே மாட்டி

0: பார்க்கிறேன்.
1: ஓஹோ, என்ன என்னை மறதி மன்னர் என்று மறைமுகமாக குத்தி காட்டுகிறீரா? எங்கே எனது வாய்?
0: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின். நேரம் 8:43. நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் கங்கா பாடிய பாடல். சபேஷ் முரளி அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:50. நேர்கள் இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால் முகத்தில்
4: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
6: எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது. யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா? ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு. அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு

0: ரத்தம் கிடைக்கல. உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது. இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது. அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுடுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும். அதுவும் குளிர்பதன பெட்டியில், அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்தப்பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்தப்பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னா அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னா இவன். இதுக்கு அவன் சொன்னானா, நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:02. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேச இருக்கிறோம். இன்னைக்கு

0: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 0462-256-1133 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நேர்களே, உங்களுக்கே தெரியும், நேற்று பங்கேற்ற நேர்கள் இன்று பங்கேற்க விரும்பும் நேர்களுக்கு வழிவிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம கிஷ்ல பேச போற முதல் அன்பனையர் யார், இங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
0: சொல்லுங்க சார்.
1: நம்ம அன்றாட ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன முக்கியமா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பணம் தாமா. ஒரு வேலையை முடிச்ச உடனே அந்த பணம் கைக்கு வந்துருச்சு, அடுத்தடுத்து வேற வேற வேலை செய்யணும், பணம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் வந்துருமா.
0: அப்படியே
2: உழைப்பு செய்யும் போது வந்து தினமும் ஒரு மகிழ்ச்சி. வேலைக்கு போகும்போது குடும்பத்துல இருந்து போகும்போது அவங்க சாப்பாடு வீப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா ரெண்டாவது பிரச்சனை, நம்ம பாசம் தான் நமக்கு முக்கியம்.
0: சரி,
2: அவங்க கொடுக்கும்போது நமக்கு வேலைக்கு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மேடம்.
0: அதாவது யாரும் உங்களை வந்து உற்சாகத்தோட ஒரு அன்பா உங்களை உபசரிச்சா அது வந்து தினமும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தும்.
2: அதோட ஒரு மகிழ்ச்சி எதுவும் இல்ல மேடம்.
0: கண்டிப்பா
2: கண்டிப்பா, வேலைக்கு போற இடத்துல அவங்க கூட நம்ம சந்தோஷமா இருந்தா ஒரு மகிழ்ச்சி தான்.
0: நம்மளையும் வந்து அன்பா கவனிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தினமும் அது வந்து உங்களை ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க.
2: பிள்ளைகளோட நம்ம சேர்ந்து மகிழ்ச்சியா இருப்போம் மேடம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பாபா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திடல்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: உண்மை சொல்ல சொல்ல என்னன்னா, காலத்து 5 மணி எழுந்துச்சுக்கிட்டு அழகா பிளாக் டீ எல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டு அப்புறம் செய்தித்தாள் எல்லாம் படிச்சுக்கிட்டு 9 மணி உண்டு ஆனந்த காற்றுக்காக இங்க வந்துருவேன்.
3: சரிங்க,
4: அந்த ஊருக்கு வந்தாச்சான எனக்கு நாளும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எனக்கு ஊக்கப்படுத்த ஒரே விஷயம் சொன்னா, நெல்லை பண்பலை சொல்லிக் கொண்டு வாழ்க்கை பெரிய
3: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம் வணக்கம்.
5: தமிழ் சொல்லுக்கு துவை வள ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
5: கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு இருக்கு. அதாவது பணம் இல்லைன்னா மகிழ்ச்சி மனிதனுக்கு கிடையவே கிடையாமா. வேலை செஞ்சு காசு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லைன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியே இருக்காதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான்.
3: சரிங்க, அப்போ பணம் தான் உங்களுக்கு உங்களை வந்து தினமும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
5: ஆமா.
3: சரிங்க, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நமக்கு நம்ம கூட நேயர்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஐயன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:19 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயம் என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்
1: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்தக வாசிப்பு அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓ சூப்பர், உங்களை அப்ப ஊக்கப்படுத்தக்கூடிய
1: என்னமோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
0: சரிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கன்னிந்தரமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அம்மா, உங்களை தினமும் உற்சாகப்படுத்தும் விஷயம் என்ன? ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உற்சாகங்கள் இருக்கும் சில விஷயங்கள் பண்றதுல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்திச்சு தொழுதுட்டு, அதுக்கப்புறம் காலை கடன் எல்லாம் முடிச்சு குளிச்சுட்டு அப்படியே கடையை திறந்து இருந்துட்டு, குமரி பண்பலை, நெல்ல ரெயின்போ, இந்த ரெண்டு விஷயங்களே அந்த வானொலிய கேட்கும் போது நமக்கு தனி உற்சாகம் வந்துருமா?
0: சரி, வானொலி கேட்பதுதான் உங்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றீங்க.
2: அதாவது நேயர் பங்களிப்புல கலந்துகிட்டு அதுல நம்ம நிகழ்ச்சியிலையும் கொடுத்தாச்சு உண்டுமானா, அன்னைக்கு ஃபுல்லா மனசு சந்தோஷமா இருக்கும். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கிறதுல, என்ன பொறுத்த வரைக்கும்
0: இந்த சந்தோஷம் நினைக்கிறீங்க,
2: பயங்கரமான ஒரு உற்சாக சந்தோஷம்.
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: தேனி மாவட்டம் சின்னம்மா சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க.
3: என்னை ஊக்குவிக்கிறது என் மனசுதான்ப்பா.
0: எப்படி?
3: எப்படின்னா, என் மனசு வந்து எப்பயுமே வந்து லேசா வச்சுக்கிறேன்ப்பா, சந்தோஷம் வச்சுக்கிறேன்ப்பா.
0: சரிங்க, அந்த சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க?
3: சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு பிடிச்ச இறை பாடல் கேட்பேன், சங்கீதத்தை கேட்பேன், எனக்கு பிடிச்ச புக்க படிப்பேன். இதெல்லாம் என்னை வந்து சந்தோஷப்படுத்தும்ப்பா.
0: சூப்பர்மா, அருமை, நன்றி நிகழ்ச்சியில.
3: மேலும் வந்து தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம்ப்பா.
0: சரி,
3: என்னால் முடிய இந்த நம்பிக்கை தான்ப்பா, அது ஒரு நாளையுமே தொடங்குவேன், சுறுசுறுப்பா இருப்பேன்ப்பா.
0: நன்றி.
3: என் மேலதான்ப்பா அதீதமான நம்பிக்கைப்பா. நான் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நேர்மறையா இருக்கும்ப்பா.
0: கண்டிப்பா.
3: என்னோட பேசுபவர்கள் என்ன சொல்லுவாங்க, அம்மா உங்களோட பேசும் போல ரொம்ப நல்லா இருக்குமா, மனசுக்கு இதமா இருக்குவாங்க, அப்படி ஒரு பாராட்டு வந்து என்னை வந்து ஊக்குவிக்கும்ப்பா.
0: சரிங்க, அருமையா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். துப்பாக்கி திரைப்படத்துல இருந்து விவேகா வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:29 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்றை நம்ம நிகழ்ச்சியில் பேச போறாரு தன்பு நேயர். வணக்கம்.
2: வணக்கம். பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
1: சொல்லுங்க சார்.
2: நன்றி.
1: இந்த மாதிரி தினமும் உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயம் என்ன அப்படிங்கறது இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-112 அல்லது 0462-256-113 என்ற எண்களுக்கு. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-249-648-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து சுஜாதா கார்த்திக் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:36 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: என்ன பத்திரிக்குமா? வானொலி கேப்பமா.
0: சரிங்க,
1: வானொலி கேப்பேன். அதே மாதிரி தினமும் ஒரு செய்தித்தாள், தினசரி நாளிதழோட ஒரு 4 பத்திரிக்கை வாங்கி நாங்க நண்பர்களா படிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் பண்ணிப்போம்.
0: ஓ சரிங்க, சரி. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை ஊக்கப்படுத்துது.
1: நினைவு வச்சுக்க தேவையில்ல, அதை பாக்குறப்ப நிறைய நினைவுகள் வரும்.
0: சரிங்க,
1: நினைவுல வரும். அதே மாதிரி இந்த கருத்து பரிமாற்றம் அந்த மாதிரி நமது பண்பலை மாதிரி நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் நான் பேச முடியலனா கூட என்ன சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உற்சாகம் போதுக்குமா.
0: சரிங்க, அதாவது டெய்லி வானொலி கேட்பதும் பேப்பர் படிக்கிறதும் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில
1: ஒரு தேநீர் சாப்பிடலாமா?
0: சரிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, நன்றி.

0: நேர்களாக ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய அவங்கள வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பினேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: ஊக்கம் தரும் செயல்களை கேக்குறீங்க.
0: ஆமா,
1: அது வந்து துணியை தச்சுக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்.
0: அதாவது உங்க வேலைகள், அன்றாட வேலைகளை பாக்குறது, அதுவும் தைக்கிறது வந்து
1: நீங்களே
0: பார்த்து பார்த்து ஐயோ நம்மளா இவ்வளவு அழகா தச்சிருக்கோம் அப்படிங்கறத பாக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
1: அந்த மிஷினை வந்து வெளிச்சமான இடத்துல இருக்கணும்.
0: சரி,
1: வெளிச்சமான இடத்துல போட்டாக்கா தைக்கவே தோணும்ல இல்லையா?
0: கண்டிப்பா.

0: அதே
1: வரும்.
0: மாதிரி
1: நன்றி.
0: ஆமா, அவர் இந்த வயர் கூடைகள் பின்னுறது ரொம்ப இஷ்டம்.
1: சூப்பருங்க, நன்றிங்க.
0: அப்புறம் ஓவியங்கள்லாம் வரைகிறது, இந்த கோலங்கள் போடுறது,
1: அதாவது
0: கோலங்களை
1: உங்களுக்கு
0: போட்டு பிள்ளைகளையும் போட
1: உங்கள்
0: விடுறது.
1: கற்பனை வளத்தில் என்னென்ன நீங்களாக செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
1: சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பேசுறேம்மா.
1: சொல்லுங்க,
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: என்ன, நம்ம ஊக்கமா இருக்கணும்னா இவன் பிறருக்கு ஒரு இல்லாம நல்லபடியா வாழணுமா?
1: சரி, சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு
2: தான் இருக்கேன். ஊக்கமா நம்ம ஊக்கப்படுத்தணும் ஒவ்வொருத்தர. நம்ம ஊக்கமா இருந்துகிட்டு அடுத்தவங்களுக்கு, நான் கோடைக்கானலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு, கோடைப்பண்புக்கு போயிட்டு வரும்போது பூசிலம்பட்டியெல்லாம் ரெண்டு குழந்தையோட ஏறுறாங்க. அவங்க ஏறும் போது நான் எழும்பிட்டா பின்னால இருக்க ஒரு இதை அவரு எழும்ப மாட்டாக்காரு. ரெண்டு பேரும் அந்த அம்மா
1: இல்ல, நீங்க உங்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு என்ன சொல்வீங்க?
2: அதம்மா, ஒவ்வொன்றும் ஊக்கப்படுத்துறது இப்படிதான், நம்மளை ஊக்கப்படுத்திக்கிறவன் கட்டாயத்துல தானே நம்ம இருக்கோம்.
1: அதாவது யாரும் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்வது தான் உங்களுடைய, உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்.
2: ஊக்கம் அடையணும், அதுல நல்ல நம்பிக்கையோட வாழணுங்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். அடுத்தவங்களுக்கு ஒரு இல்லாம நம்ம ஒரு இதை செயல் செய்யுங்கிறது தான் ஊக்கம்.
1: சூப்பருங்க, நன்றி. அருமை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல். ஆனந்த பூங்காற்று திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
3: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:48 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற இடத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நல்லா பொன்மொழிகள் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி,
1: சில பொன்மொழிகள் வச்சிருக்கேன்னு சொல்லலாமா?
0: இல்ல, அதாவது உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். பொன்மொழிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
1: அதாவது
0: பொன்மொழிகள் படிக்கிறது,
1: படிக்கிறது, திருக்குறள் படிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ சரி, டெய்லி நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருக்கீங்க.
1: ஆமா, ஆமா.
0: நன்றிங்க, நன்றி அருமை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் வீரமலூர் கருணாநிதிம்மா.
0: ம், சொல்லுங்க சார்.
1: அம்மா, நான் தினசரி காலையில் 4:30 மணிக்கு தாமிரபரணி சாயில போய் சைக்கிளில் போய் குளிச்சிடுவோம், அது எனக்கு உற்சாகப்படுத்துது. அப்புறம் காலையில் கரெக்டாக 7:30 நான் வந்து சாப்பிட்ருவோம்மா.
0: எனக்கு
1: உற்சாகமா இருக்குமா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க, நன்றி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த அன்பனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 9:54. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற தன்ப நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
2: வந்து காலையில வெளியூர்ல பிள்ளைங்க இருக்காங்களா?
1: ஆமா.
2: அவங்க அளவு சார் ஒரு கால் மணி நேரம் பேசுவாங்க.
1: சரிங்க,
2: அதே எனக்கு ஒரு ஊக்கம் தரும். அப்புறம் டெய்லரா இருக்கனால தச்சுக்கிட்டே உங்க எஃப்எம் நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டே தப்பேன் மேடம், ஊக்கமா வேலையை பார்ப்பேன்.
1: அது உங்களை ஊக்கப்படுத்துதுன்னு சொல்றீங்க, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றிமா.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேர்கள்லாம் அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்கள தினமும் ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததா மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. இப்போ உங்களுக்காக பாடல் தென்காசிப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீரும் 10:03 11 மணி வரைக்கும் ஜாலை கேட்டு ரசிக்க போறீங்க. உங்க விருப்ப பாடல்கள் இடம்பெறும் மனம் விரும்புதே. மகளே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் கேட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். 04-22-26-1136 04-22-26-1133 மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில பொது அறிவு கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்பேனா, பதிலை நீங்கள் சொல்லுவீங்களா? இன்றைக்கி சுபமான ஒரு சனிக்கிழமை, நிறைய பேருக்கு விடுமுறை நாளாக இந்த தினம் இருக்கும். சில பேருக்கு என்னங்க விடுமுறை வீக்கெண்டுன்னு தான் பேர், வேலையெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப சலிப்பாக இருப்பீங்க. இருந்தால் கூட சுல்லுன்னு நடிக்கிற இந்த வெயிலில் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய நம்ம பன்மலை 102.6 மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டு ரசிங்க இந்த வேலையில். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லக்கி காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்தில் சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம். கார்த்திகா மேடம்,
0: நல்லா இருக்கிறேங்க சார். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஊமைவெளிகள் படத்துலேருந்து மாமரத்து பூ எடுத்து, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: இப்போ வெயில் நேரம் நல்ல மாம்பழ சீசன்ங்கிறதுனால பாடலும் அதே மாதிரி வருதா, இல்லை எதனால இந்த பாடல் பிடிக்கும்? அதனால பிடிக்கும். சூப்பர் சூப்பர், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி மக்களே. அடுத்து வரக்கூடிய நேரம் அவங்களுடைய பாடலை விரும்பி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான பொது அறிவு கேள்வியை இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம் இருக்குது, அந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? தமிழ்நாட்டில் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? நிகழ்ச்சியில் இப்போ பாடலை கேட்கலாம், பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: பாருங்க
3: எனக்கு பாட்டுக்கு லைன் கிடைக்கும் நினைச்சே பாக்கல.
2: ஓ, அந்த சந்தோஷத்துல பாருங்களேன், உங்களுடைய சிரிப்பு
3: நிகழ்ச்சி ஈஸியா கிடைக்கும். அதுவும் 2-3 நேரம் கழிச்சு தான் கிடைக்கும்.
2: சரி,
3: இன்னைக்கு எனக்கு பாட்டு கிடைச்சதா ரொம்ப சந்தோஷம்,
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாந்திமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு ஊர்காவன் பரப்புல இருந்து மல்லிகை பூவுக்கு கல்யாணம் அந்த பாட்டு வேணும்.
2: யாருக்கு கல்யாணமா இல்ல சும்மா அந்த பாட்டு கேக்குறீங்களா?
3: எங்க மச்சான் பேத்தியாக்குதான் பெரிய மனுஷியா இருக்கா.
2: ஓ, அந்த சந்தோஷத்துக்காக ஒரு கொண்டாட்ட பாடல் கொடுத்துடலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தெரியுமா, தமிழ்நாட்டுல 3 கடல்கள் சங்கமிக்க கூடிய இடம் எங்க இருக்குன்னு?
3: ஏதாவது 2 சொல்லுங்க, இல்ல 1 சொல்லுவேன்.
2: அவ்வளவுதான், ஏ தூத்துக்குடி, பி கன்னியாகுமரி.
3: தூத்துக்குடியா இருக்கும் நினைக்கேன்.
2: ஆ, 3 கடல் சங்கமிக்க கூடிய இடம். கன்னியாகுமரி தான் சரியா சொல்லிட்டீங்க சாந்திமா. நன்றி நன்றி, நீங்கள்
3: நன்றி
2: நன்றி நன்றி. எப்போதும் அந்த சந்தோஷம் உங்க முகத்துல நிலைச்சிருக்கட்டும். தமிழ்நாட்டோட தென்கொடி முனையா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தான் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம். இங்க அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், இந்த 3 ஒன்னா இணையுது. இந்த இடத்தை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தமிழ்நாட்டில் 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் கொள்ள அந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இப்ப பாடல் ஆறுமுகம், அறுமுகம் பட்டி சாந்தி விருப்பத்தில் வந்துட்டே இருக்கு. பல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல 10:17 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில காலை வேலையில் பரபரப்பாக எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக ஓடிட்டு இருப்பீங்க. சிலர் ரிலாக்ஸாக உட்காந்து நிகழ்ச்சியை கேட்போம் அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. எல்லாருமே காலை சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஏன்னா அதுதான் உடலுக்கு தேவையான ஒரு சுறுசுறுப்பையும் ஆற்றலையும் கொடுக்கும். ஸோ எப்போவுமே காலை உணவை தவிர்க்காதீங்க. சாப்பிட்டு தேம்ப நம்ம ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் புன்னரை பூசிக்கு. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நான் சிதம்பரத்திலிருந்து ராஜேந்திரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து சின்ன பூ மெல்ல பேசு படத்துல சங்கீத வாணில் சந்தோஷம் பாடல் சிங்காரு தேங்குயிலே.
0: சூப்பர் சூப்பர் பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி, கும்பகோணத்துல மகாமகம் திருவிழா கொண்டாடப்படுது, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடப்படுது? ஆப்ஷன் ஏ வந்து 8 வருஷமா, ஆப்ஷன் பி வந்து 12 வருஷமா?
1: 12 வருஷம் தான்.
0: டே சூப்பர். அதுல போய் கலந்துருக்கீங்களா இல்ல பாத்துருக்கீங்களா?
1: பாத்துருக்கேன். அம்மா எல்லாம் முழுங்கினாங்களா? பழைய அம்மா
0: அதெல்லாம் நினைவுக்கு வருது இல்லையா? அருமை அருமை அருமை. நன்றி, நீங்க விரும்பி கேட்ட பழங்களுக்காக கொடுத்துடலாம். சூப்பரா சரியா பதில் சொல்லிட்டீங்க. கும்பகோணத்துல மகாமகம் திருவிழா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடப்படுதுன்னு கேட்ட கேள்விக்கான சரியான பதில், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மகாமகம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய இந்த மகாமகம் தென்னகத்து கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இந்தியா முழுக்க மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு

இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த மகாமகம் குளத்தில் குளிச்சா பாவங்கள் எல்லாம் போக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடி அந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாரு? இந்த கேள்விக்கான பதில் அடுத்த நேர் சொல்லட்டும். இப்போ நம்ம பல கேட்கலாம். கலக்கலர் ராஜேந்திரன் அவங்களுடைய விருப்பத்தில்

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: பன்னிரண்டு
0: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இதயம் நிருபம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல 10:25 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜல கேட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே, மனசுக்கு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462251132, 0462251133. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பனையர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், குறும்புலார் தந்திரகலா.
2: ரொம்ப நாள் ஆச்சு பேசி, சொல்லுங்கம்மா என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: எனக்கு புதுமை பித்தன் படத்துல இருந்து 1, 2, 3.
2: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்?
3: ஆப்ஷன் கொடுங்களேன்.
2: ஆப்ஷன் கொடுக்கணுமா? ஏ வீரமா முனிவர், பி ஜியு போப். சரியா சொல்லிட்டீங்க, சூப்பர். வாழ்த்துக்கள் சந்திரகலா, உங்களுக்கான விருப்ப பாடல கொடுத்துட்றேன். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜியு போப் அவர் தான் வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவர் ஒரு பிரிட்டிஷ் மிஷினரி தான் இருந்தால் கூட தமிழ் இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டு பல முக்கியமான தமிழ் படைப்புகளை அவருடைய மொழியான ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. திருவாசகத்தை உருகி உருகி படித்து உணர்ந்து அதை வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்ததுனால அந்த தமிழ் மீது பற்றி அவருக்கு தமிழ் ஆர்வமே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய உச்சமாக தான் அவருடைய கல்லறையில் கூட நான் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு எழுத சொன்னார் இல்லையா. இது எல்லாமே இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நிறைய நூல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாடலை கேட்கலாம். குருமலா பேரை சந்திரகலா, அவங்களுடைய விருப்பத்தில்.

0: 10:32 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மக்களின் இளைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில் கர்நாடகாவின் யானா குகைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 11:30 ஸ்டெம் சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து திரையிசை. 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதி இருக்குது. இன்றைக்கி பேசியிருக்கிறீங்க அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவம். இப்போ மனமருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: நேயர்களின் இதயத்தில், நேயர்களின் இதயத்தில் இசை தென்றலே அள்ளி வீசி கொண்டிருக்கும் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சோதரிக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜபகர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சொன்னிப்பா.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ரேரான பாடல் ஒன்று அதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீயா திரைப்படத்துல எஸ்பிபி வயசுலயே, ஜானகிமா வயசுலயே 1 கோடி இன்பங்கள் என்ற பாடல்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்தெல்லாம் உங்களுக்கான கேள்வி கேட்டுட்டுமா?
1: கேளுங்களேன், சொல்லுங்களேன், முயற்சி பண்றேன்.
0: இந்தியாவில நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் ஏ கல்கத்தா பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி மும்பை.
1: கல்கத்தா தான்.
0: ஆப்ஷனே கொடுக்காம சொல்லிட்டீங்க, சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம். இந்திய நவீன முறையில் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் இது. ஜனவரி 24 1857 நிறுவப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா அதே ஆண்டில் தான் பம்பாய் பல்கலைக்கழகம், சென்னை, மெட்ராஸ் பல்கலைக்கழகம் எல்லாம் நிறுவப்பட்டுச்சு. இருந்தால் கூட இந்தியாவில் நவீன முறையில் முதன் முறையாக ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுச்சு இது அப்படின்னா அது கல்கத்தா பல்கலைக்கழகம் தான். இப்போ பாடல் நம்ம கேட்கலாம். மதுரை ஆண்டனி அவங்களுடைய விருப்பத்தில்

0: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ, ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: பல்கலை அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி துணல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz பத்து மணி 39 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா தண்ணீர் குடிங்க. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் குளிர்ந்த காற்று, ஒரு பக்கம் குற்றால சாரல் அப்படின்னு கால சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ரொம்ப ரொம்ப உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ எல்லாரையுமே அக்கறையோடு பார்த்துக்கோங்க. வெயிலில் கொடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறக்காமல் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனமருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்புணையர் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க, என்ன பால் வேணும்?
1: எனக்கு வந்து வானத்தை போல படத்துல இருந்து ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை பூ சேர்கிறது அந்த பாட்டு மேடம்.
0: ஒரு கொண்டாட்ட பாட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: எந்த இந்திய மாநிலம் இந்தியாவோட மசாலா பொருட்களுடைய தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது?
1: கேரளா.
0: ஆப்ஷனே கொடுக்கறதுக்கு வாய எடுக்கிற, அதுக்குள்ள கேரளான்னு நச்சு. சூப்பர். கேரளாலாம் போயிருக்கிறீங்களா? கேரள மாநிலம் இந்தியாவோட மசாலா பொருட்களுடைய தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏலக்காய், கருப்பு மிளகு, கிராம்பு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இஞ்சி மாதிரி நிறைய நறுமண பொருட்கள் இங்க பெருமளவில் விளைவிக்கப்படுறதுனால தான் இந்தியாவோட மசாலா பொருட்களுடைய தோட்டம் அப்படின்னு கேரள மாநிலம் அறியப்படுது. சூப்பராக பதில் சொல்லியிருக்கிறாங்க சாத்தன்குடி முருகன். அவங்களுடைய விருப்பத்தில் பாடல கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர்கான கேள்வி, இந்தியாவின் கடற்கரை விமான அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் கடற்கரை விமான அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் இருக்குது?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: மனசுக்கு பிடிச்ச பல கேட்கறதுக்காக இணைப்புல வரக்கூடிய அடுத்த அன்புனியர் வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தருமபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்சிக்கடைக்காரர் விஜயம் பேசுறேன்.
2: மேடம் நலமா இருக்கிறீங்களா? மேடம் நலமா இருக்கிறேன் சார். வாட்சிக்கடை வச்சிருக்கீங்களா? தான்
3: வாட்சிக்கடை விஜயன்னு
2: சொல்றீங்க. உங்க ஊர்ல உங்க
3: பேரு
2: அப்ப தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வாட்சிக்கடை விஜயன் சார் வீடு எங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க. வந்துட மாட்டேங்க, ஏன்
3: பயப்படுறீங்க?
2: வந்துடலாம் சார், வந்துடலாம். சும்மா சொல்றேன், சொல்லுங்க. என்ன பல் வேணும் நிகழ்ச்சியில?
3: எனக்கு தங்க மகன் படம் ரஜினி
2: இந்தியாவின் கடற்படை விமான அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் இருக்கு? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி கோவா.
3: விமான இதுங்களா அருங்காட்சியகமா? ஒண்ணு வந்து
2: கேரளா, இன்னொன்னு கோவா.
3: கேரளா தான் மேடம்.
2: கேரளாவா?
3: ஆமா.
2: கடற்படை விமான அருங்காட்சியகம்
3: விஜயன்
2: சார். இந்தியாவின் கடற்படை விமான அருங்காட்சியகம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா அது கோவால தான் இருக்குது. தெற்கு கோவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாஸ்கோட காமா பக்கத்தில் இருக்கக்கூடிய போக்மலோ அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் இந்த கடற்படை விமான அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்குது. ஆசியாவிலேயே உள்ள ஒரே கடற்படை விமான அருங்காட்சியகம் இதுதான். இப்போ பாடல் தருமபுரி விஜயன் அவங்களுடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்கு. பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பால் வேணுமா?
1: பாடல் வந்து வேணாம், ராஜசிங்க ராஜா படத்துல இருந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அந்த பாத்துங்க.
0: கண்டிப்பாக. ஓ சூப்பர் சூப்பர், கொடுத்துடலாம் உங்கள் பேரனுக்காக. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்குறேன். கீழடி அகழ்வாராய்ச்சி இருக்கு இல்லையா, அது எந்த நதிக்கரை நாகரிகத்தை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி நடந்துட்டு இருக்குது? அது ஒன்று
1: ஆப்ஷன்
0: மதுரை. சூப்பர், எப்படிங்க டக்குன்னு வந்துருச்சு?
1: ஓ
0: அதனால சூப்பர், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் விருப்பப்பாளனோட நம்ம நிகழ்ச்சி நிறைய செஞ்சுக்கலாம். மக்களை கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற அந்த விஷயம் 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய வைகைக்கரை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் நமக்கு இங்கேருந்து கிடச்சிருக்குது. வைகை நதியின் தென்கரையில் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. தமிழகத்தில் அமைந்துள்ள அந்த அகழ் ஆய்வுகளிலேயே இதுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழ்வாய்வு. அவங்க மதுரைன்னு மட்டும் நிறுத்திட்டாங்க, மதுரை வைகை நதி அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். 40க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு நடத்தப்பட்ட அகழாய்வில் சங்ககால மக்களுடைய தொல் எச்சங்கள் அதிக அளவில் நமக்கு கிடச்சிருக்குது. சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே கிடச்சிருக்கிறத பார்த்த வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, சங்கத்தமிழ் ஆர்வலர்களும் சரி, ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வைகை நதிக்கரை நாகரிகத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நிகழ்ச்சி நிறைவு பாடல் கோவில்பட்டி காந்திமதி அவங்களோட விருப்பத்தில் கேட்டலாம்.

மகளே, இதுவரைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து மணி திருநாடு நிகழ்ச்சி. யானா குகைகள் பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க, இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்மேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வியப்பூட்டும் இயற்கை அதிசயங்களை கொண்ட ஒரு அழகான யானா குகைகள் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். உயர்ந்து நிற்கும் கருப்பு நிற பாறைகள், மர்மம் நிறைந்த குகைகள், பசுமை சூழ்ந்த காடுகள், இப்படி இயற்கையும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் இடம்தான் யானா குகைகள். இந்த யானா குகைகள் பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்து இருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த்.

0: வசந்தன் கோ வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: பதினோரு மணி 9 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில யானா குகையோட சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தின் உத்தர கன்னட மாவட்டத்துல அடர்ந்த வனப்பகுதிகளில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே செல்ல சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ளணும். அந்த பாதை முழுவதும் பசுமையான மரங்கள், பறவைகளோட இனிய குரல்கள், குளிர்ந்த காற்று, இப்படி இயற்கையின் அரவணைப்பை உணர முடியும். நடைப்பயணத்தோட முடிவில் கண்ணில் படும் அந்த மாபெரும் பாறைகள் பயணிகளுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை அளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைகளின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,

சற்று இப்படி இயற்கையின் அரவணைப்பை உணர முடியும். நடைபயணத்தோட முடிவில் கண்ணில் படும் அந்த மாபெரும் பாறைகள் பயணிகளுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை அளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைகளின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானா குகைகளின் முக்கிய ஈர்ப்பு அதன் இரு பிரம்மாண்டமான பாறைகள் தான். இவை பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கை மாற்றங்களால் உருவானவை அப்படின்னு கூறப்படுது. கருப்பு நிறத்தில் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து நிற்கும் இந்த பாறைகள் புகைப்பட கலைஞர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாறைகளை முதன்முறையாக பார்க்கும்போது இயற்கையின் ஆற்றலை இணைந்து நம்மை நாமே வியக்காமல் இருக்கவே முடியாதுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம், இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 16 நிமிடத்தில் நீங்கள் நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் யானா கொகைகளோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். யானா கொகைகளுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையும் இருக்குங்க. அதனால இந்த இடம் ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுது. இன்னைக்கும் பல பக்தர்கள் இந்த குகைகளுக்கு சென்று வழிபாடு செய்து வராங்க. சுற்றுலா அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலத்தில் யானா குகைகளின் அழகு பல மடங்கு அதிகரித்து காணப்படும். பசுமையான காடுகள், பனிமூட்டம், குளிர்ந்த காற்று, இப்படி மனதை புத்துணர்ச்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மனசை புத்துணர்ச்சி அடைய செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நகர வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து சிறிது நேரம் விலகி இயற்கையோடு ஒன்றிணைய விரும்புகிறவங்களுக்கு இது சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அடியிலும் புதிய காட்சிகளும் புதிய அனுபவங்களும் காத்துதிருக்குது. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திலிருந்து மனோஜ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: செய்வார் வக்கீலையா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு மணி 23 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில இயற்கை அழகு கொஞ்சம் யானா குகைகளோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இயற்கையின் கலை பொக்கிஷமாகவும் ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் விளங்கும் யானா குகைகள் ஒரு முறை பார்த்தாலே கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு இடம்னு சொல்லலாம். பசுமையும் அமைதியும் அதிசயமும் ஒன்றாக கலந்துள்ள இந்த இடம் இயற்கை விரும்பிகளின் பயணப்பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய ஒன்றுன்னு கூட சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில யானா குகைகளோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பதினோரு மணி 21 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனிதர்நாடு. இன்னைக்கு நம்ம மனிதர்நாடு நிகழ்ச்சியில் யானா குகைகளோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில நொடிகளை ஸ்டாம்ப்டு சீசன் 7 அப்டேட் கேட்கலாம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:49. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருப்பது திரை இசை. இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் எங்க முதலாளி திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கே ஜெயசுதாஸ் மற்றும் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்று இனி ஒளிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவம் குறித்து தொழில்களோடு பேச இருக்கிறோம். பிற்பகல் 1 பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள், இன்று ஞான பாரத திட்டம் குறித்து கேட்கலாம். 1:10 நலம்தானா, இயற்கை உபாதைகளை அடக்குவதால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கேட்கலாம். தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே மூத்த குடிமக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, மாலை 6 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இதில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். இரவு 7 திரை இசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். இரவு 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். இரவு 7:32 உழவர் உலகம், வெள்ளாடு வளர்ப்பு தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்பும் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் மற்றும் இன விருத்தத்துறை பேராசிரியர் முனைவர் எம். சீவகன் அவர்கள். இரவு 8:05 இளங்காற்று, வேலை வரும் வேலை. இரவு 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று சங்க இலக்கியத்தில் மகாபாரத பதிவுகள். இரவு 10 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. இரவு 11 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது பண்பலை 102.6 இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. தொடர்வது திரை இசை தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நேரம் நண்பகல் 12:10 ஆயாச்சு. கேட்க போறோம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களோட காற்றில் இணைந்திருக்கிறோம் நான் ஆர்ஜே ரம்யா.
7: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
6: இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெண்களினுடைய ஒரு தலைமைத்துவம் பத்தி தான்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் பகல் 12:10 ஆயாச்சு. கேட்க போறோம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களோட காற்றில் இணைந்திருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
6: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
5: இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெண்களினுடைய ஒரு தலைமைத்துவம் பத்தி தான் பேச போறோம். அதாவது அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்புல இருந்த அனுபவம். இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது கிளாஸ் லீடரா இருந்திருப்போம், இல்ல அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம பெண்கள்லாம் ஒரு குழுலாம் ஆரம்பிச்சு அந்த பொருளாதார நிர்வாகம்லாம் பண்றதாகட்டும், இல்ல நம்ம வீட்டையே நம்ம நிர்வகிக்கிறதாகட்டும், ஏதாவது ஒரு விழா எடுத்து நடத்துறதாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பு நம்ம வாழ்க்கையில நம்ம பெண்கள் எடுத்து செஞ்சிருப்போம், அது சிறப்பாகவும் செஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட தருணங்கள், இப்ப நீங்க ஏதாவது பொறுப்புல இல்லைனாலும் கூட வேற ஏதாவது ஒரு பெண்கள், நீங்க கண்டு வியந்த பெண்கள் இருப்பாங்க பொறுப்புல இருந்தவங்க, அப்படி நீங்க யாரையாவது பார்த்து ரசிச்சிருக்கிறீங்களா, அந்த மாதிரி பெண்களை பத்தி கூட நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-25611-32 அல்லது 25611-33 அப்படிங்கிற நம்பருக்கு. சொல்லிட்டு இருக்கும் போதே தோழிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம். திருமாபுரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம். மேடம், ஸ்நேகிரியில ஒரு ஸ்நேகிரியா வாசம் இதா இருந்து பேச, அதே ஒரு பொறுப்பு தான் மேடம்.
5: அதே ஒரு பொறுப்பு, ஒரு நேயரா வந்து பேசுறதே ஒரு பொறுப்பு அப்படிங்கிறீங்க.
7: பொறுப்பு நாங்க விடாம பேசுறோம் இல்லையா, அத ஒரு ஓரமா வச்சிருவோம். அதாவது சீக்கிரமா முடிச்சிருந்தேன். 1995 வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கிளப்ல வந்து நான் வந்து புல்லட்டின் எடிட்டர். அதாவது மாசம் ஒண்ணு 10 புக் ரிலீஸ் பண்ணனும், அதுல எடிட்டரா இருந்தேன்.
5: ஓ சூப்பர்.
7: அதுல ஆமா, அதுல என்னன்னா அவங்க கிளப்ல இருந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம விளம்பரம் தான் வாங்கணும். பெரிய நகை கடை, ஜவுளி கடை இங்க எல்லாம் பண்ணணும். அப்ப மொபைல் ஆப் எதுவுமே கிடையாது. டைரக்டர்ல இருந்து அந்த கடையோட நம்பரை எடுத்து போன் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி இது போடுறோம் நீங்க குடுங்கன்னு கேட்டா உடனே சரிஞ்சிடும். மேனேஜர்கிட்ட கேட்கணும்பாங்க, ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா மேனேஜர் ஓனர்கிட்ட கேட்கணும்பாங்க. 10 கேட்கும் போது 1 எங்களுக்கு கிடைக்கும். நாங்க இந்த வருஷம் உண்டானது புறம் விளம்பரத்துக்குன்னு வச்சது புறம் முடிஞ்சிட்டுமாங்க. அதுல வந்து கேரளால 3 விருதுநகர் வரைக்கும் மொத்தம் 30 30 கிளப்ல இருந்து புக் போட்டாங்க. கடைசியில வந்து அந்த 10 இது பண்ண விட்டு எங்க, நான் திருநெல்வேலியில எடிட்டரா இருந்த அது பேரு சென்ட்ரல், அந்த மேகசின் பேரு, அதுக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சது. அது வந்து எனக்கு என்னத்த கத்து கொடுத்தது அப்படின்னா பொறுமையா இருக்கணும். எதுவுமே போனவொடனே நம்ம கைய நீட்டினவுடனே மாம்பழம் கையில வந்து விழாது, எம்பி குதிச்சுதான் மாம்பழத்தை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுத்தது.
5: நீங்க ஒரு எழுத்தாளரா எழுதிருக்கீங்கன்னு தெரியும், இப்ப ஒரு எடிட்டரா இருந்திருக்கீங்க.
7: அவார்டு வாங்கினேன்.
5: ஓ சூப்பர், மகிழ்ச்சி.
7: செகண்ட் பிரைஸ் கிடைச்சது,
5: மகிழ்ச்சி.
7: சர்டிபிகேட்டும் ஒரு மெமெண்டோவும் கொடுத்தாங்க.
5: ஓகேம்மா, நன்றி.
7: நிகழ்ச்சி பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எதுவுமே சொல்லாம 10 பேசி.
5: ஆமாமா, ஓகேம்மா,
8: ரொம்ப அருமை அருமையம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
5: சோ சூப்பரா சொன்னாங்க. இந்த மாதிரிதான் நம்ம எந்த ஒரு பொறுப்புல இருந்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவுகள் எடுக்கிறதும் நம்ம வந்து திறம்பட எடுக்க வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் சரியா அமையலனாலும் கூட அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்க சொன்ன மாதிரிதான், கையை நீட்டின உடனே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடாது.
8: கண்டிப்பா எல்லாமே முயற்சி பண்ணி விடாமுயற்சியோட நம்ம உழைக்கும் போதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த அன்பு தோழி, வணக்கம்.
5: ஓகே, அவங்க இணைப்புல வரல, இணைப்புல இருந்து கிளம்பிட்டவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க. யார் இந்த தோழின்னு பேசிடலாம். வணக்கம். ஓகே, அவங்களுடைய இணைப்பு தெளிவா இல்லை.
8: ஒரு பாடல கேட்டு வந்த அப்புறமா நம்ம தமிழ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டலாம்.
5: பாடல் வந்துட்டே இருக்கு, காக்க காக்க திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் கேட்டு ரசிங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம் அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவத்தை பற்றி நாம் கேட்டிருந்தோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேலைகள் அப்படின்னு ஓயாமல் இருந்துகிட்டே தான் இருக்கும். வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்க கணவன் எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் தான் அவங்க சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல. இப்படி எல்லா பக்கமும் அவங்க வேலைகளாக செஞ்சு அவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது. அதை அவங்க எதையுமே எடுத்துக்காமல் அவங்க வந்து செய்யக்கூடிய பொறுப்பில் வந்து அவ்வளோ கவனமாக இருப்பாங்க. ஆனாலும் பெண்கள் கையில் ஒரு பொறுப்பு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அது அவங்க வந்து திறம்பட வந்து செய்வாங்க. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கான ரெகக்னிஷனையும் எதிர்பார்ப்பாங்க. நான் செஞ்ச விஷயம் சரிதானா, நல்லா செஞ்சுருக்கேனா அப்படின்னு ஒரு பாராட்டையும் எதிர்பார்ப்பாங்க.
1: கண்டிப்பாக, அதாவது பெண்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கிட்டால் சமையல் நல்லா செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதை வந்து பாராட்டுவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட யார்கிட்ட வந்து வராது. அதுவே ஒரு நாள் வந்து உப்போ உரப்போ கூடிருச்சுன்னா உடனே சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னு.
0: ஆமா ஆமா, அப்ப பெண்களை வந்து தட்டி கொடுத்தா இன்னும் நிறைய வேலைகளை
1: என்கரேஜ் பண்ண, அதாவது மல்டி டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை செய்யக்கூடிய திறமை வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா
0: பெண்கள் கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கிளாஸ் லீடராக இருந்திருக்கிறேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாங்கள் ஒட்டு மொத்த கிளாஸும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா கூட இப்போ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவங்கவுங்களுக்கு முடிகிற நேரத்துலலாம் கட்டுவாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. என் கிளாஸில் எல்லோரும் ஒன்றா தான் நம்ம கட்டணும். கடைசி நாளானாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் நாங்கள் போய் ஃபீஸ் கட்டுவோம். அந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருப்போம். அதனாலே எங்கள் கிளாஸுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு யாரும் தனியாக போய் அந்த மாதிரிலாம் நேசிக்கிறதே கிடையாது. அதனால ஒற்றுமை அப்படிங்கிறத நான்
1: பார்த்துப்பேன்.
0: சரி, அடுத்து பிரேமி என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய தலைமை பொறுப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது
1: முன்னாடி.
0: ஆமாம், பாடல் வந்துகிட்டே இருக்குது. அமர்கலம் திரைப்படத்திலிருந்து ஷாலினி குரலில் கேட்டு ரசிங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ பெண்கள் வந்து ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய அனுபவத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில இணையறாங்க தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பட்டலனி மேடம். எனக்கு ஊர் பட்டலனி. என் பேர் செல்லமால் மேடம்.
2: இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: நேத்து பேசினேன் மேடம்.
0: ஓகேமா. என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நேயர் வந்து பங்கேத்துக்கணும், அதுவும் ஒரு நிகழ்ச்சியில தான் பங்கேத்துக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம். நீங்க புது நேயர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த ஒரு தடவை நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம், சரிங்களா? பேசுங்க. சரி, நீங்க ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்திருக்கீங்களா?
1: ஆமா மேடம், நான் ஒரு 30 ஆள் வச்சு வேலை பாக்குறேன் மேடம்.
0: அடேப்பா, சரி.
1: குடும்பத்துக்கெல்லாம் ஆள் கூட்டு போறேன். ஆமா, அதனால அவங்க வந்து ஆள்களும் எனக்கு நல்ல சப்போர்ட், நானும் ஆள்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவேன். அதனால அவங்க எதுவும் கஷ்டப்படக்கூடாது, நானும் ஆளுக்கு வந்து நானும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் நல்ல பொறுமையா வேலை பார்ப்போம் மேடம்.
0: சரி, பொறுமையா வேலை பார்ப்பீங்க. யாராவது உங்ககிட்ட உங்க பேச்சை கேட்காம நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வராம அப்படின்னு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா?
1: கோபம் வரும் மேடம், ஆனா அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டேன், மனசுக்குள்ள வச்சுக்கிடுவேன்.
0: ஓ சரி சரி சரி. ஆனா சொல்லிடுவேன்.

0: அடுத்த
1: நம்ம வந்து ஒரு
0: தடவை.
1: தொழில் பார்க்கறோம், அதனால அவங்கள்ட்ட கோபத்தை காட்ட முடியாதுல்ல. அவங்க வந்து வேலைக்கு வந்தா சம்பளம், வேலை இல்லைன்னா வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேடம்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால நம்மள நம்புறாங்களா, நம்ம கை விட கூடாதுன்ட்டு கூட்டு வருவேன். ஆனா முக்கியமா எல்லாருமே பேச நல்லா கேட்பாங்க மேடம், எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, யாருமே கேட்க மாட்டாங்கன்னு இல்ல.
0: ஓ சரி சரி சரி.
1: ஆமா, எல்லாரும் எனக்கு சப்போர்ட், அதனாலதான் நான் இந்த தொழில் பார்க்க முடியுது மேடம்.
0: ஓகே மேடம், சூப்பர் மேடம்.
1: ஆமா, பூந்தோட்டத்துலயும் 3 மணி வரைக்கும் பூ கடந்துரும், எல்லாரும் இந்த மாதிரி வெயில் அடிக்க அப்படின்னு நிக்க மாட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆளுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க, ஆனா என் கூட வேறவங்க பூரா எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க.
0: ஓகே, உங்களுக்கு சப்போர்ட்டான வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, அவங்களே நீங்க.
1: ஆமா, அதனால நான் ஒரு யோகக்காரின்னு சொல்லணும் மேடம்.
0: ஓ, யோகக்காரி தான் நிச்சயமா. ஓகே மேடம், உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிச்சயமா ஒரு 10-20 பேர்னாலும் பரவாயில்ல, ஒரு 30 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமை வந்து.
2: கண்டிப்பா பெரிய விஷயம்தான்.
0: ஆமா ஆமா ஆமா. தொடர்ந்து தோழிகள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் கேட்க போறோம். 36 வயது நிலை திரைப்படத்துல இருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8648 0444-9864-58. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களே, இன்று இரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்பும் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் மற்றும் இன விருத்தித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் சீவகன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இரவு 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் இன்று வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு செய்திகளோடு வலம் வரும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

நேரம் 12:38 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நாம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவம் குறித்து தான் நம்ம தோழிகளோட பேச இருக்கிறோம்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நேரில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதே நிகழ்ச்சி இடம்பெறும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளைக் கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி

பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும், 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளி கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
2: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
8: யோகதான் அனுபவிக்கிறார்கள்.
7: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இணைந்திருக்கிறோம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவம் குறித்து நம்ம தோழிகளோட பேசணும். அதுலேயும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும், அதிலிருந்து அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போல்லாம் நிறைய பெண்கள் வந்து தொழிலை எடுத்து நடத்துறது, நிறைய தொழில் முனைவோர்களாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாரு அப்படின்னா அவங்க வீட்டு ஆண்கள் தான். நீ வேலையை பார்த்துக்கோமா, நான் குடும்பத்து பொறுப்பை கொஞ்சம் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து உறுதுணையாக இருக்கிறது அவங்களுடைய வீட்டு ஆண்கள் தான். சரி, நம்ம பிரேமிக்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தோம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க இன்னும் என்கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போயாவது சொல்கிறீங்களா பிரேமி, சொல்லுங்கள் பாப்போம்.
1: அதாவது எல்லா பெண்களும் மாதிரி தான் நிறைய பொறுப்புகள் திருமணமானதுக்கு அப்புறமா நிறைய பார்த்துருப்போம். இருந்தாலும் பள்ளி பருவத்துல வந்து ஸ்கவுட் சாரணர் இயக்கம் அப்படின்னு உண்டு, அதுக்கு வந்து லீடரா போட்டிருந்தாங்க. அதுல வந்து அதுல சேர்ந்த அனைத்து மாணவர்களையும் வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நம்ம அங்க வந்து வர வைக்கணும், எல்லாரும் வந்திருக்காங்களா, கரெக்டா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றது. அப்புறம் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு கூட்டு போய் அதுல சமூக சேவை அங்க கிளீன் பண்றது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பாக்குறது, அதுல ஒரு பொறுப்பு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாங்க.
0: ஓகே, அத்தனை அதாவது அந்த பிள்ளைங்களை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? சரி, நம்ம கூட இப்போ ஒரு தோழியும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ரொம்ப ஆசையாக பேச வந்தாங்க, லைன் கட் ஆயிடுச்சு.
0: ஆமாம் ஆமாம்.
1: இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தோழிகள்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையா அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க.
0: நேரம் 12:54 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அன்பு தோழிகளுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட நினைந்திருந்தோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: பாடல் கேட்கலாம், ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவின் கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை ஆய்வு செய்தல், ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஞான பாரதம் இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் மற்றும் தனியார் சேகரிப்புகளில் உள்ள 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பதே இந்த முன்னெடுப்பின் நோக்கமாகும். ஞான பாரத இயக்கம் இந்திய அரசின் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த திட்டமானது அழிந்து வரும் பண்டைய நூல்களை பட்டியலிடவும், ஆவணப்படுத்தவும், அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளவும், மீட்டெடுக்கவும், பாரம்பரிய அறிவை செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படவும் உதவுகிறது. கையெழுத்து பிரதி என்பது காகிதம், மரப்பட்டை, துணி, உலோகம் அல்லது பனை ஓலை போன்ற பொருட்களில் கையால் எழுதப்பட்ட ஒரு படைப்பாகும். மேலும் அது குறைந்தது 75 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும். தத்துவம், அறிவியல், மருத்துவம், இலக்கியம், கணிதம், ஜோதிடம் மற்றும் கலைகள் உள்ளிட்டவை தொடர்பாக அவை எழுதப்பட்டுள்ளன. நாடு சுதந்திரம் அடையும் முன் தேச தலைவர்கள் எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள் போன்றவையும் உள்ளன. இந்த விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள் நம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கான சான்றுகளாகவும் அறிவின் கருவூலமாகவும் உள்ளன. அவற்றை பாதுகாப்பது சவால் நிறைந்ததாகவே உள்ளது. எனவே சக்தி வாய்ந்த ஸ்கேனர்களின் வாயிலாக அவற்றை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றி சர்வரில் பாதுகாப்பது மற்றும் உலகில் உள்ள அனைவரும் அணுகும் வகையில் பரவலாக்குவது போன்றவற்றுக்காக ஞான பாரதம் என்ற இயக்கம் மத்திய கலாச்சாரத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் உள்ள பழமையான சுவடிகள் அடையாளம் காணப்படுவதுடன் அவை சேகரிக்கப்பட்டு பாரம்பரிய அறிவு சொத்தாக மாற்றப்பட உள்ளன. இப்பணிக்காக அதிக திறன் வாய்ந்த 3 பரிமாண கேமராக்கள் உள்ளிட்ட சாதனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றும் முன் அவற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வல்லுநர் குழு சான்றளிக்கும். மேலும் ஆவணங்களை படித்தறியவும் எடுத்துரைக்கவும் துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். முதற்கட்டமாக சென்னையில் உள்ள கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், கொல்கட்டாவின் ஏசியாட்டிக் சொசைட்டி, ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகம், பிரயாக்ராஜில் உள்ள ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் போன்றவற்றின் ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளன. அடையாளம் காணுதல் மற்றும் ஆவணப்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் மீட்டமைப்பு, எண்ணிமமாக்கல் மற்றும் களஞ்சிய உருவாக்கம், ஆராய்ச்சி, மொழிபெயர்ப்பு மற்றும் வெளியீடு, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, ஈடுபாடு மற்றும் ஊக்கப்படுத்துதல், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் கல்வி ஆகியவை ஞான பாரதம் இயக்கத்தின் நோக்கங்களாகும். மத்திய கலாச்சார அமைச்சகம் ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் ஞான சேது என்ற தேசிய செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க சவாலை தொடங்கியுள்ளது. தத்துவம் மற்றும் மருத்துவம் முதல் ஆளுகை மற்றும் கலைகள் வரையிலான பாடங்களில் 10 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ள நிலையில் இந்த பாரம்பரியத்தை உலகிற்கு மேலும் அணுகக்கூடியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதே இந்த சவால் நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் பங்கேற்பை அதிகரிப்பதன் மூலம் ஞான சேது பாரம்பரிய பாதுகாப்பை ஒரு கூட்டு தேசிய முயற்சியாக நிலைநிறுத்துகிறது. அது கையெழுத்து பிரதிகளை எளிதில் சேதமடையக்கூடிய கலைப்பொருட்களிலிருந்து கற்றல் மற்றும் புத்தாக்கத்தின் உயிருள்ள ஆதாரங்களாக உருமாற்றி இந்தியாவின் பழமையான பாரம்பரிய அறிவு புது வலிமையுடன் எதிர்கால சந்ததியினரை சென்றடைவதை உறுதி செய்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில்
1: ஞான பாரதம் இயக்கம்
0: குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Saira Mujtaba.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நிகழ்ச்சி நலம் தானா. சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிடாம தூங்காம இருக்கிறது மாதிரி இப்பெல்லாம் நிறைய பேர் சரியான நேரத்துக்கு இயற்கை உபாதைகளை வெளியேற்றாமலும் இருக்கிறோம். ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸ்னு நம்ம அதிக நேரம் பொது இடங்களில் தான்

கேட்டுட்டுக்கிறீங்க நலம் தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மளுடைய அடி வயிற்றில் தான் சிறுநீர் பை இருக்குது. இது வந்து ரப்பர் பந்து மாதிரி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. நம்ம சிறுநீரகத்திலிருந்து யுரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெல்லிய குழாய் வழியாக சிறுநீர் வந்து நம்ம சிறுநீர் பைக்கு வந்து சேருமா, அதுக்கப்புறம் யுரித்ரா அப்படிங்கிற குழாய் வழியாக சிறுநீர் வந்து வெளியேறுமா. நம்ம சிறுநீர் கழித்தவுடன் இந்த சிறுநீர் பை மறுபடியும் சுருங்கி பழைய நிலைக்கு திரும்பிடுமா. ஆனால் நாம் சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சிறுநீர் பை விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். பல மணி நேரங்கள் நம்ம அடக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சிறுநீர் வந்து முழுமையாக வெளியேறாதான், விட்டு விட்டு தான் வெளியேறுமா. இதே பழக்கம் தொடர்ந்து இருக்கும்போது அந்த சிறுநீர் பையோட சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிடும். நம்ம உடல் கழிவுகள் வந்து உடலை விட்டு வெளியேறணும். அது வெளியேறாமல் நம்ம

0: உள்ள தங்குச்சு அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும். தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அதிசய பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: மீனடிகா ஜெயஜமனிகா மகனகனகா.

நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில்லை எங்கும். அன்னநடை நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில்லை எங்கும். சொன்ன சொல்லை தட்டாது, சோறு தண்ணி கேட்காது, கண்ணாடி முன்னிக்காது, கடை தெருவ சுத்தாது. ஆஹா இஹி உஹு ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ

புடவை நகை பொருளும் கேட்க மாட்டா, புருஷனையும் சண்டை கேளுக்க மாட்டா. புடவை நகை பொருளும் கேட்க மாட்டா, புருஷனையும் சண்டை கேளுக்க மாட்டா. ஆத்திரமே கொண்டு நாத்தியே திட்ட மாட்டா, அப்பாவி மாமி யாரை

0: கணவனையே தெய்வம் எனும் மங்கை கற்பு நகை அணிவாழிந்த நங்கை கற்பனையும் இல்லை இது சொப்பனமும் இல்லை கற்பனையும் இல்லை இது சொப்பனமும் இல்லை இப்படி ஒரு பெண்ணை எங்கும் கண்டதில்லை ஆனாலும் ஒண்ணும் இல்லை ஆனாலும் ஒண்ணும் இல்லை
1: என்ன
0: பேச்சில மூச்சில உயிரே இல்லை.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-இல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: जानते हैं, कुवैत जैसे देश की GDP से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
2: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: கேட்டுட்டு FM ரெயின்போ 102.6 இருந்து நலம் தானா? இன்றைக்கி இயற்கை உபாதைகளை அடக்குவதால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். சிறுநீரை அடக்குவதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக பயணத்தின் போது, ட்ராவல் செய்யும்போது அவங்களுக்கு அதனால் டாய்லெட் சரியான வசதிகள் கிடைக்காததுனால அவங்க பொதுவாக வந்து சிறுநீர் கழிக்காமல் அடக்குவாங்க. இதனால் பெண்களுக்கு சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயதான ஆண்களும் சிறுநீரை வந்து அடக்குவாங்களாம். இதனால் அவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பியில் தொற்று ஏற்பட காரணமாக இருக்கும். அதில் வந்து

வீக்கம் கூட ஏற்படும். ப்ராஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்தது அப்படின்னா சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு தோன்றினாலும் முழுதாக சிறுநீர் வெளியேறாது, 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குமா? இந்த மாதிரி நம்ம இயற்கை உபாதைகளை அடக்கிறதால நம்ம உடலில் வெவ்வேறு பாதிப்புகள் ஏற்படுதாங்க செய்து. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அன்னை திரைப்படத்திலேருந்து பி. சுஷீலா குரலில் பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இல் இது நலம்தானா?

இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் இயற்கை உபாதைகளை அடக்குவதால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். சிறுநீரை நம்ம அடக்கும் போது அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய உப்பு படிமும் சின்ன சின்ன படிவங்களாக சேர்ந்து கற்களாக மாறி நம்மளுடைய சிறுநீர் பாதையை அடைச்சிக்கும். அதனால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் நம்ம வெளியிடங்களுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் போகணுமே, அதனால் நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் இருந்துருவோம் அப்படின்லாம் நினைப்போம். அப்படிலாம் இருக்காதிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கிறது ரொம்ப அவசியம். வெளியிடங்களில் டாய்லெட்டை பயன்படுத்தும் போது இப்போ ஏகப்பட்ட ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, அதை பயன்படுத்தி நம்ம தாராளமாக போயிட்டு வரலாம். இயற்கை உபாதைகளை என்றைக்குமே அடக்கவே கூடாது. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாலிப விருந்து திரைப்படத்திலேருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு இயற்கை உபாதைகளை அடக்குவதால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிறுநீர் மாதிரி நிறைய பேர் வந்து மலத்தையும் வெளியேற்றாமல் நீண்ட நேரம் அடை

வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அதனால் மலம் இறுகி மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். அது அவங்களுடைய மலக்குடலையும் பாதிக்கும். மலம் கழிக்கும் போது சில சமயம் ரத்தமும் வெளியேறக்கூடிய அளவுக்கு வந்து போயிடும். சில பேருக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு டாய்லெட் போகணும் அப்படின்னு தோணும். அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட்டா தானே டாய்லெட் வரும், நம்ம சாப்பிடாமல் இருந்துருவோமே அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பசி, மயக்கம், சோர்வு, தலைவலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வருந்து அவங்களுக்கு நோய்களுக்கு வழிவகுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிரும். அவங்களுடைய பெல்விக் தசைகள் பலவீனமாகும். மலக்குடல் ஆசனவாய் பகுதிகளில் கிருமி தொற்று ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறுநீரோ மலமோ எது வந்தாலும் அந்த இயற்கை உபாதைகளே அடக்காமல் நம்ம வந்து அதை அப்பப்போ வந்து வெளியேற்றிடணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலேருந்து பாடல்.

தான். எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் இயற்கை உபாதைகளை அடக்குவதால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், நமக்கு அன்டைமில் டாய்லெட் போக வேண்டிய சிச்சுவேஷனை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். கைக்குத்தல் அரிசி, பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாக டாய்லெட் போகும். நடுவில் நமக்கு எந்த சமயம் மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பெரும்பாலும் ஏற்படாமே இருக்குங்க. இயற்கை கழிவுகளை அடக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம தவிர்க்கணும். சிறுநீரோ மலமோ எப்போ போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ உடனே போயிடணும். சுகாதாரம் காரணமாக நிறைய பேர் வந்து அதை நம்ம அடக்கி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் வந்து இப்போ நிறைய டாய்லெட்ரீஸ், ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, டிஷ்யூ, ஹேண்ட் வாஷ், இந்த மாதிரி நம்ம பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு பொது கழிப்பறியை நம்மளால் சுலபமாக பயன்படுத்தலாம். என்றைக்குமே இயற்கை உபாதைகளே அடக்காமல் இருக்கணும். உடல் கழிவுகளை வந்து நம்ம அப்பப்போ உடலை விட்டு வெளியேற்றணும். அப்போ தான் நம்ம உடலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக செயல்படும். நிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் பாடல். கேட்டுடைய தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேரில். அடுத்ததாக 1:55 காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் டாக்டர் வினோதன் அவர்கள். கேட்கும் முன்பாக வருகிறது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே FM Rainbow 102.6.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1,000,000 பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவது

0: உறுதி பூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமிகண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 ஆண்டு 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கட்ட செமிகண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கை கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டு கால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
0: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார்.

0: மானாமதுரை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இசேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
3: என் பேர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் குடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
0: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6, இது நலம் தானா.
5: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
6: காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
7: பேசுறது என்னதான் பேசுறது இதாக இருந்தாலும் ஒரு வாய்ஸ் ரெஸ்ட்டுங்கிறது தேவை. ஸோ வாய்ஸ் ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம்.
8: ஓகே,
7: நம்மளோட வேலை நேரம் தவிர மற்ற நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் என்ன அதுவும் எவ்வளோ நேரம் தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கு ரெஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம பொதுவாக ரெஸ்ட்டு கொடுப்போம். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். கொட்டை பழங்கள் இருக்கு இல்லையா, சப்போட்டா பழத்தில் இருக்கிற கொட்டை. ஸோ இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு. ஓரளவுக்கு அவங்க ஒரு 6-7 வயசுக்கு மேலேனா ஒரு விவரம் தெரிஞ்சிடும். இப்படி ஒருவேளை அவங்க முழுங்கும் போது அது இப்போ என்னென்னா உணவு குழாய் மூச்சு குழாய்னு ரெண்டு இருக்கு. ஸோ உணவு குழாயில் முழுங்கிறது அப்படியே போயிடும். சில உணவு குழாயிலையுமே பாதையிலே ஒரு சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். சில இந்த காயின்லாம் முழுங்கினோம்னா அங்கே போய் மாட்டிக்கிடும். ஸோ காயின் அந்த மாதிரி முழுங்கிட்டோம்னா நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். சில இது வயிற்றுக்குள்ளே போயிட்டுனா அதுவே மறுநாள் வெளியே வந்துடும். ஆனால் இதே இது மூச்சுக்குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, அவங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உடனே வந்து குழந்தைங்களாக இருந்தால் திருப்பி போட்டு நம்ம முதுகில் தட்டணும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால், கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு பின்னாடி போய் அவங்களை கட்டி பிடிச்சி கரெக்டாக அந்த வயிற்றுக்கு மேலே இப்படி ரெண்டு த்ரஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி இது பண்ணோம்னா அவங்க வெளியே இது பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம உடனே அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி உணவு குழாய்க்குள்ள

0: போயிருச்சுன்னா ரொம்ப எமர்ஜென்சி, நம்ம டக்குன்னு இது பண்ணணும். ஸோ கொட்டை இருக்கிறத மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது இல்லை, அவாய்ட் பண்ணணும் கொட்டை. அதே மாதிரி எது எது வாய்க்குள்ளே மட்டும் போட மாட்டாங்க, மூக்குக்குள்ளே போடுவாங்க நிறைய அந்த விளையாட்டு ஜாமான்கள் எல்லாமே மூக்குக்குள்ளே போடுவாங்க, காதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ மூக்கோ காதோ நம்ம வந்து எடுத்துடலாம், காது கூட மறுநாள் எடுத்தால் அதை தாண்டி ஒன்றும் இல்லை. மூக்குலையுமே வந்து அது ஆப்வியஸ்லி அது வந்து மூச்சுக்குழாய்க்கு தான் அது போகும். ஸோ மூக்கு அண்ட் தொண்டைக்குள்ளே எது போனாலும் நம்ம ரொம்ப எமர்ஜென்சியாக உடனே நம்ம மருத்துவரை அணுகிறது நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி சிக்காமல் இருக்கிற உணவு வகைகளை கொடுக்கறது நல்லது. எல்லாருக்கும் இல்லை, இது ரொம்ப ரேர், அது பெரியவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரேர். ஏன்னா அவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய இது இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் பட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அவசர அவசரமாக நம்ம முழுங்கிறத வந்து அப்போனாலும் எப்படினாலும் யாருக்குனாலும் சோக் ஆகணும், அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே நல்லா மென்று சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே, அது நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்றது தான் நம்ம அதில் அதுலேருந்து வர எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நல்லா மென்று சாப்பிட்றது தான் இவரை கொடுக்கறது. ரொம்ப அவசர அவசரமா சாப்பிடுறது பரோட்டா சப்பாத்தி இட்லி கூட அப்படியே முழுங்குறவங்களுக்கு வந்து சோக் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இன்னொருத்தரோட உதவி நம்மளுக்கு தேவை, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நிறைவு பெற்றது நலம்தானா. இனி கேட்கலாம் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 2:15 திரையறிவி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 102.6.

0: இருந்தால் கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பனேயர் யார், இங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். முருகன் பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க. அதனால இப்ப வந்திருக்கீங்களா? சரி. உங்களுக்கு வந்து ஒரு பாடல் வரிகளை கேக்குறேன், அது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அது என்ன பாட்டு? நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க நினைச்சேனே. டிஎம்எஸ் பாடிய பாட்டு, எம்எஸ் விஸ்வநாதன் இசையில, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம். உங்களுக்கு பழைய திரைப்பட பாடல்கள் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காதா? சரி, அதனாலதான் உங்களுக்கு அந்த கேள்வியே கேட்டேன். ஆனா சொல்ல மாட்டீங்களே.
1: அது
0: கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே. கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம்
1: சொல்றேன்.
0: இந்த வரிகள்லாம் உங்களுக்கு எங்கயோ கேட்ட மாதிரி இல்லையா? அதாவது இருந்த பின்னும் என் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் வரி. அதாவது ஒரு வாழ்நாள் முழுக்க அவருக்கு என்னென்ன செய்யணும், இறந்த பிறகு எப்படி நம்ம பெயர் நிலைக்கணும் அப்படிங்கறத பத்தியான பாடல்.
1: பாடலா?
0: தத்துவ பாடல்னு கூட சொல்லலாம். சரிங்க. சரி, பரவாயில்ல. அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. வணக்கம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில திரை சம்பந்தப்பட்ட கேள்விகளோட நான் ரெடியா இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விடை அளிக்க நீங்க தயாரா

0: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம்
1: வணக்கம் மீராம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: பழனி பேசுறேன்.
0: சரி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, பாடல் வரிகள் சொல்லியிருந்தேன், அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா? வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. டேமஸ் பாடிய பாட்டு
1: பாட்டா போட்டா தெரியும்.
0: சரி, தெய்வத்தாய் திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் இனியாவது கண்டிப்பா சொல்லிருவீங்க நினைக்கிறேன். மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும், ஒரு அழகான தத்துவ பாடல். ஆமா, சரி, ரொம்ப அருமையான நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க, நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பனேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கோச்சடையான் திரைப்படத்திலேருந்து எஸ்பிபி பாடிய பாடல் ஏஆர் ரகுமன் அவர்களின் இசையில் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: இரண்டு மணி 26 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?

0: முருகேசன் பேசுறீங்களா? குமரேசன், எங்கிருந்து பேசுறீங்க? சரி சார், உங்களுக்காக ஒரு பாடல் நான் வந்து பிளே பண்றேன். அது என்ன பாடல், எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
1: ஆ சரிம்மா.

0: பெருக்கும் இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமா.
1: என்ன பாடல் கண்டுபிடிச்சீங்களா? என்ன இந்த படத்துல இடம்பெற்ற பாடல் கண்டுபிடிச்சீங்க?
2: என்ன?
1: ஆமா, இது கொஞ்சம் பழைய பாட்டு தான். இது புது திரைப்படம் இல்ல. ஸ்ரீகாந்த் கோபிகா நடிச்சிருப்பாங்க. உங்களுக்காக ஒரு க்ளூவும் கொடுத்தாச்சு. தெரியலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க.

0: வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கண்டிப்பா
0: போடுது கேளுங்க.

0: உள்ளடுத்திருக்கும் இடப்பக்கம் வல பக்கம் இதயம் தெண்டுலமாடும்
1: கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்காக நிறையவே ப்ரே
2: பண்ணிட்டேன்.
1: தெரிய மாட்டேங்கா. ஸ்ரீகாந்த் கோபிகா நடிச்சிருப்பாங்கன்னு
2: சொன்னேன்.
1: கோபிகா தெரியலையா? கனா கண்டேன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 35 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவாசி மாவட்டம் மக்களம்பாறையில இருந்து பாலச்சந்திரன்.
0: சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. ரஜினிகாந்த் அம்பிகா நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதை இயக்கியவர் யாருன்னு தெரியுமா? இயக்குனர் என்னாச்சு? சத்துமே காணும். படம் பார்த்துருக்கீங்களா? நான் சிகப்பு மனிதன் திரைப்படம். சரி, அதுல சரி அதுல அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பாடி காட்டுங்க. திடீர்னு கேட்டா ஞாபகம் இல்லையா? சரி, பரவாயில்ல, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: கடையிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
1: மகாலட்சுமி பேசுறீங்களா? இப்ப ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான விடை தெரியுமா?
0: முத்துராமன்.
1: முத்துராமன் இயக்கிய இயக்குனர் முத்துராமன் சொல்றீங்களா?
0: ஆமா.
1: இல்லையே, சரி. எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னு தெரியுமா? அது தெரியாதா? சரி, அந்த திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடலை பாடி காட்ட முடியுமா? சூப்பர். சரி, அது வந்து 1985 வெளிவந்துச்சு. எஸ் ஏ சந்திரசேகர் தான் இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை. நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உன்னை கூட இணை தெரிவேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2:42 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ரேவதி பேசுறீங்களா? சரி, இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு பிளே பண்றேன். அந்த பாடலை பாடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்வீங்களா?
1: சரி, சரி மேடம்.
0: சரி.

0: கண்டுபிடிச்சிங்களா? அஜித் எல்லாம் நடிச்சது இல்லையே, அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த திரைப்படம்.
1: அரவிந்த் சாமி கொடுத்ததா?
0: என்ன படம் அப்படிங்கறதா தெரியுதா? இந்த பாடல் இடம்பெற்ற
1: படம் தெரியலையே.
0: படம் பேரும் தெரியலையா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அரவிந்த் சாமின்னு சொல்லிருக்கேன். பம்பாய் இல்ல, தெரியலையம்மா. பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிக்கலாமா? நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி.

நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வரலாம். நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சுகன்யா பேசுறீங்களா? இப்ப ஒரு பாடல் பிளே பண்ண இல்லையா, அது எந்த திரைப்படத்தில் இடம் பெற்ற பாடல், அந்த பாடலை பாடியவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக திரும்ப பிளே பண்றேன், கேட்டு பாருங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிக்கலையா?
0: எந்த படத்துல இருந்து இடம்பெற்ற பாடல்னு தெரிஞ்சுதா?
1: பாடல் வந்து தெரியல.
0: அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த திரைப்படம்னு சொல்லியிருந்தேன், தெரியலையா? சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இன்னொன்னு
0: குடுக்கவா? சரி, உங்களுக்காக இன்னொரு பாடல் பிளே பண்றேன். அது அந்த பாடலை பாடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்றீங்களா?

0: கண்டுபிடிச்சிங்களா இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் யார் பாடியிருக்காங்கன்னு?
1: அந்த படத்து பேர ஞாபகத்துக்கு வர மாட்டேங்காது. அது சுஜாதாவா?
0: சுஜாதா இல்ல, சித்ரா பாடிய பாடல். குட்லக் திரைப்படத்தில் இடம்பெற்ற திரை பாடல் தான் இது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். தவசி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 54 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. இன்னைக்கு நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பேசுபவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு

தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருச்சயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி குக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விருப்பம் தெரிவிக்கலாம். 9443630794 9444336 0794 எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் அனுப்பி வைங்க. குகோ நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் கேட்கலாம். அப்படி பாடலை அனுப்பிட்டு நிறைய நேர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் முதல் பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆலங்குளத்துலேருந்து சுபா பாடல் கேட்டிருக்கிறாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களின் விருப்ப பாடல்களோட கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க குக்கு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல் யாருக்காக, எனக்காகவா அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, சிங்கத்தா குறிச்சியிலிருந்து சிவநேசன் பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் விருப்ப பாடல் மட்டுமே ஒலிக்கும் கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா மெசேஜ் அனுப்புங்க 9444 அப்படிங்கிற நம்பருக்கு. 4 மணி வரைக்கும் கொக்கோ நிகழ்ச்சியில் அவங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடல் யாருக்காக? ஆழ்வார் குறிச்சிலிருந்து ஸ்ரீதேவி கண்ணன் அவங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கு. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்குறீங்க குக்கு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. அடுத்ததான் யாரு பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா?
1: அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். நான் கோயில்பட்டியிலிருந்து ஆர்முராஜ் பேசுகிறேன். எனக்கு சேனாதிபதி படத்திலிருந்து மூணு மாலா மல்லிகைப்பூ அந்த பாட்டு பாடணும். நன்றி, வணக்கம்.
2: மூணு மொழா மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்கள்லாம் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, முக்கூடல் மயிலப்புறத்துலேருந்து தனலட்சுமி மதிஷா, வீரவநல்லூர்லேருந்து மதிவதனி ஜெயராணி பாடல் கேட்டிருக்கிறாங்க. செந்தூர பூவே திரைப்படத்துலேருந்து.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நிலவிற்பகல் 3:32 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். தீபம் திரைப்படத்துலேருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலரதவிதி டவுன்லேருந்து கருப்பசாமி.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் கேட்ட விருப்ப பாடல்களை ஓனாக கேட்டுட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு. அந்த பாடல் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க பிந்து சைலஜா அனந்தபுரத்திலிருந்து. நன்றி சொல்ல.

கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. என்னம்மா உங்கள் ஊர் பக்கமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தவிர மற்ற ஊருக்கு நீங்கள் வரமாட்டேக்கிறியே அப்படின்னு ஒருத்தவங்க கோவிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பாட்டு கேட்குறோங்க அப்படின்னு உரிமையாக வேறு பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னா தொட்டம்பாளையத்துலேருந்து கோகிலா பழனிசாமி. கண்டிப்பாக உங்களுடைய பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஆனால் அதுக்காக என்ன வந்து திஸ் ஆர் தட் மாதிரி ரெண்டு பாட்டெலாம் கேட்கக்கூடாது, ஒரு நீருக்கு ஒரு பாட்டு தான் சரிங்களா. சரி, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி விருப்பத்தில் பாடல் கேட்கலாம். கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது குக்கு. அடுத்த பாடல் கேட்க போறோம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சிந்து பூந்திரிலிருந்து உச்சி மகாலி.

0: கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க குக்கோ நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. அடுத்ததா ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார்.
1: அச்சச்சோ பொன்னகை ஆள் தின்னும் பொன்னகை, கை குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன்.

இணைந்திருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக மேலப்பாளையத்திலேருந்து ஹுசைன் பாடல் கேட்டிருந்த சிவாஜி திரைப்படத்திலிருந்து பலேலக்கா பாடல் தான் கேட்க போகிறோம். அவங்களுக்காக மட்டும் இல்லை, பாடல் அனுப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும். குருவன்கோட்டையிலிருந்து முருகன் தீபக், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மாரீஸ்வரி, தேனி கார்மேக கண்ணன், விஜயா, ரவி, முருகன், உடையாம்புலி, பால் திருநகரன், ஆகாஷ், தென்காசி குத்தாலிங்கம், ஆரியங்காவூர் இந்திரா பாக்யலட்சுமி, டவுன் மிருதுனா, ஆறாம்பண்ணை ஜெய்ஃபுன் நிஷா, திருவனந்தபுரம் குமார், பவுர் சத்திரம் கண்ணன், சிவநாடானூர் மாரி, ஆறாம்பண்ணை ரமீஷா, வானரமுட்டி நம்பிராஜ், ராமநாதபுரம் கலாமணி, புன்னை நகர் ஜெயக்குமார், கடங்கநேரி கண்ணன் சுமதி, முக்கூடல் காஞ்சனாதேவி, ஜமீன் சிங்கப்பட்டியிலிருந்து பிரபு, கயத்தாறு பிரகாஷ், உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக் கணேஷ். எங்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

0: நேரில் இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளத்தில் ஷெகல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா, ருச்சயா இசரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.

0: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 31.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நேரம் மாலை 4:03 ஆச்சு. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா,
3: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
2: இன்னைக்கு பொதிய தும்பி நிகழ்ச்சியில் நம்ம வழக்கம் போலதான் தாயக்கட்டை உருட்டி தான் விளையாட போறோம். தாயக்கட்டை உருட்டும் போது 1, 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படை எண்கள் விழுந்ததுன்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்விகள் கேட்போம். 2, 4, 6 அப்படின்னு இரட்டைப்படை எண்கள் விழுந்ததுன்னா நீங்க எங்ககிட்ட கேள்விகள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462-2256-1132 அல்லது 0462-2256-1133 சொல்லிட்டு இருக்கும்போதே நேர்களும் தயாராக வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம்.
3: பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
3: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம். நெல்லை மாவட்டம் திருமலஞ்சி கிராமத்திலிருந்து கோமு.
2: கோமு நெல்லையிலிருந்து கோமு.
3: கோமு.
2: ஓகே, விளையாட தயாராக இருக்கிறீங்களா? உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா 5
3: வந்திருக்கு உங்களுக்கு.
2: ஆமா, சரி நான் வந்து கேள்வி கேக்குறேன். மாவிலே பழுத்த பழம், மக்கள் விரும்பும் பழம், அது என்ன? மாவு, மாவு இருக்கு இல்லையா, மாவிலே பழுத்த பழம், மக்கள் விரும்பும் பழம், அது என்ன? வார்த்தை கூட பழம்னு தான் முடியும்.
4: மாம்பழமா?
2: மாம்பழம் இல்ல, ஆனா பழம்னு முடியும். அது ஒரு பழம் கிடையாது. இது வந்து பந்தியில பரிமாறுவாங்க. சொல்லிட்ட என்ன பழம்? பந்தியில பரிமாறக்கூடிய ஒரு பழம் சொல்லுங்க.
4: வாழைப்பழம்.
2: வாழைப்பழம் இல்ல, இது பழமே கிடையாது.
3: மாவில பழுத்த பழம் சொல்றீங்க.
2: ஆமா, மாவுல செஞ்சிருப்பாங்க, உளுந்த மாவுல செஞ்சிருப்பாங்க. உளுந்த வடை இல்ல, பழம்னு முடியும் ஆனா, ஆனா அது பழம் கிடையாது. பழம்னு முடியும் ஆனா அது பழம் கிடையாது. அது என்ன பழம்? விருந்துல பந்தியில பரிமாறுவாங்கன்னு சொல்லிட்டேன்.
4: பலாப்பழம்.
2: பலாப்பழம் இல்ல.
3: மாவுல செஞ்சிருக்கன்னா கொழுக்கட்டை, இதை தான் செய்வோம்.
2: இல்ல இல்ல, ஆனா அது எண்ணெயில பொரிப்போம். எண்ணெயில பொரிப்போம்.
3: எண்ணெயில பொரிப்பீங்களா?
2: ஆமா, பழம்னு முடியும் அந்த வார்த்தை. எண்ணெயில பொரிப்போம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
4: தெரியல.
2: அப்பளம்.
3: அப்பளம் நல்லதா இருக்கு.
2: ஓகே சார், நன்றி நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. எல்லா பழத்தையும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் நினைச்சேன் அப்பளம் வரல. அது பந்திலே அப்படிதான், எனக்கு மட்டும் அப்பளம் வைக்க மறந்துடுவாங்க. அது
3: அப்பளம் வைப்பாங்கல்ல.
2: ஆமா ஆமா, அதேதான் அதேதான். சரி, அடுத்த நேர் யாரு அப்படின்னு பாத்துலாம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். பெரிய புயல் காத்தே அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க இனிப்பு தெளிவா இல்ல. சரி, அடுத்த நிமிஷம். வணக்கம்.
4: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். என்னென்ன அன்பானையர் குற்றால அம்பலவாணன்.
3: அம்பலவாணன் சார், எப்படி இருக்கீங்க?
4: சொல்லுங்கம்மா. என்ன நல்லா இருக்கமா? நல்லா கேளமா?
3: ஆ, நல்லா இருக்கோம்.
4: ரெண்டு நாள்
3: குசியா வந்திருக்கீங்க போல.
2: ஆமா
4: ஆமா, ரொம்ப இன்னைக்கு டைம் வைப்போம்.
2: உங்க கேள்வி கணைகளை கண்டாலே பயமா இருக்குது எங்களுக்கு.
4: சந்தோஷமா இருக்கும்.
3: காய உருட்டிடலாமா?
2: உங்களுக்கு வந்திருக்கிற எண் வந்து 3. சாயிரா பானு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆமா ஆமா ஆமா, எங்களுக்கு தான் சந்தோஷம். உங்க கேள்வில இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். ஆமா,
3: ஒரு நெல்லு குத்தி ஊரெல்லாம் உமி, அது என்ன?
2: அவங்க கேள்வி கேட்டாங்க, சொல்லுங்க.
3: ஒரு நெல்லு குத்துனால் ஊரெல்லாம் உமி.
4: ஊரெல்லாம் உமி.
2: ஒரு நெல்ல
4: குத்துறதுக்கே.
2: ஆமா, ஒரு நெல்ல குத்துனா ஊரெல்லாம் உமியா? அது என்னது?
3: கண்டுபிடிங்க.
4: வேற குளு இருக்கு, சின்ன குளு குடுங்க.

0: குழு கொடுங்க.
1: இதுக்கு குழு,
2: சின்ன குழு ஏதாவது கொடுங்க.
1: குழு எப்படி சொல்றது,
0: அது ஒரு பொருளா இல்லது என்னதுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க.
1: பொருள் தான்,
0: பொருள் தான்,
1: பொருள். நம்ம எல்லா வீடுகளில் பயன்படும். அது இல்லாமல் எந்த வீடும் கிடையாது.
0: ஒரு நாள் குத்தி ஊரெல்லாம் உமி. ஊரெல்லாம் உமியா, நம்ம கையால தொடக்கூடிய பொருளா?
1: ஆமா, கையால தொடக்கூடிய பொருள், பயன்படுத்தக்கூடிய பொருள், எல்லார் வீடுகளிலும் பயன்படுத்துவோம்.
0: சின்ன பிள்ளைங்க எங்க ரெண்டு பேருக்கு தெரியல பாருங்க. சரி, நேரம் முடிஞ்சாச்சு. சொல்லுங்க அந்த ஒரு. ஆமா, பதில் என்னது?
1: தீப்பெட்டி. ஒரு குச்சி பத்திரம்ல.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அது தீப்பெட்டி. ஒரு குச்சி எடுத்து தானே குத்துறோம். வெளிச்சம் வருது, ஒரு குச்சி போட்டாலே போதும். வெளிச்சம் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருங்களே.
0: நான் கூட சுவிட்சியோ லைட்டு அப்படின்னு நான் நினைச்சேன். சுவிட்ச் போடுதோ லைட் எரியும் அப்படின்னு நினைச்சேன். நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, அவங்களுடைய கேள்விகள் நமக்கு வந்து ட்விஸ்ட் பண்ண வைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. மாரி 2 திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:14 எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸிலும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நேர்களோட ஜாலியா தாயம் முரட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். விளையாட இணைகிறாங்க அடுத்த
1: கலர்ஃபுல் கேம்ஸோ அசத்த வரும் அடுத்த நேயர் யாரு என்னன்னு கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: பாலவந்தால்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன்.
0: ரவி, தயாரா வந்திருக்கீங்களா?
2: தயாரா இருக்கு மேடம்.
0: ஓகே, ரவிக்காக உருட்டப்படுகிறது தாயம். உங்களுக்கு வந்திருக்கிறது 2. நீ என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேட்கலாம்.
2: அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்.
0: சரி,
2: அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுவீங்க.
0: ஆமா,
2: அதே கேள்விய நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வேற ஒரு பதில் சொல்லுவேன்.
0: வேற ஒரு பதில் சொல்வீங்களா?
2: ஆனா அது வந்து சரியானது.
0: ஆனா சரியானது,
1: சரியானது.
0: உங்களுடைய வயசு என்ன?
2: நிறைய
0: கேள்விகள் நம்மளே கிரியேட் பண்ணலாம் போல. என்ன சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் இணையறாங்க அடுத்தரையர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
0: ராமநாதபுரத்துல இருந்து ரேவதி. ராம்நகர், ராம்நகர். சரி சரி சரி, டீ குடிக்கலையே அதான் ஒரு பக்கம் காத அடைச்சிக்கிச்சு. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, 3 மணி நேரம் மொத்தமா உட்காந்துருக்கோம்ல. சரி சரி, ஓகே. ராம்நகர்ல இருந்து ரேவதி, ரேவதி. இப்ப ஞாபகம் வந்துருச்சு, ரேவதி மறக்க மாட்டேன். சரி, ரேவதிக்கும் சாய்ரா பானுக்கும் தான் இப்ப போட்டி. தாயக்கட்டை உருட்டுங்கள்,
3: உருட்டுங்கள்.
0: ஆறு விழுந்திருக்கு,
1: ஆறு விழுந்திருக்கு.
0: லக்கி, நீங்க தான் சாய்ரா பானுட்டு கேள்வி கேட்கணும். ஆமா,
3: என்ன கேள்வி கேட்கணும்?
0: ஆமாங்களா,
1: கேளுங்க.
0: விடுகதை கேளுங்க, கடிச்சோ கேளுங்க, அவங்களதான் பாட்டு பாட சொல்லுங்க.
3: பாட்டு
0: படிக்கணுமா? அவங்கள பாட்டு பாட சொல்லுங்க. ஓ, அப்படியா, நீங்க பாட்டு படிக்க போறீங்களா?
1: வாய்ப்பு.
0: சரி ரேவதி, நீங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால நீங்களே ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம்.
3: நான் படிக்கிறதோட நீங்க படிங்கல மேடம், நான் உறங்காம கேக்க.
0: அப்ப வந்து உங்க கூட வந்து சாய்ரா பானு தான் இருக்காங்க. அப்ப சாய்ரா பானு தான் உங்களுக்காக பாட்டு பாடணும். சாய்ரா பானு பாட்டு பாடுங்கள், உங்களுக்கான நேரம் துவங்கி விட்டது. பாட்டை படிக்கவும், ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க.
1: புத்தம்

0: மட்டும்தான்,
1: ஒரு
0: பாரா மட்டும்தான்
1: பாடம்
0: பாட்டு
1: மட்டும்தான்
0: படிக்கும்
1: பாடத்துக்கு
0: எங்க அக்காவுக்கு.
1: ஒரு நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: வணக்கம்,
1: நன்றி.
0: தேங்க்யூ. எங்க அக்காவுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அந்த பாட்டு வரும். சரி ஓகே, இப்போ நேர்கள் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் கேட்கலாம். தேவி திரைப்படத்துல இருந்து.

0: ஆனந்தம். போதுமா?
1: அப்ப நான் ஒரு பாட்டு படிக்கட்டா?
0: படிங்க.
1: நான் படிச்சோம்னா நீங்க உறங்கப்படாது.
2: சரி, தூங்க மாட்டோம், தூங்க மாட்டோம்.
0: பரவாயில்லையா, தாலாட்டு பாட போறீங்களா?
1: தாலாட்டு பாடல, நல்ல பாட்டா படிக்க.
2: சரி,
0: படிங்க.
1: புத்தாளத்தில் தண்ணீர்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் பொதிகை

0: பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: ஆமாம், ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம் ஷோவில் விளையாட வந்துட்டாங்க நீயர். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு, பாபு.
1: ஓகே பாபு சார், தயாரா? உருட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டப்படுகிறது. உங்களுக்கு வந்திருக்கிறது 6 கேள்வி கடைகளை தொடுக்கவும் தயாராக இருக்கிறேன்.
0: நீங்க தான் கேட்கணும்.
1: ஆமா
2: சரி மேடம், இந்த தீயில தொடங்குற ஒரு 10 வார்த்தை சொல்லுங்க மேடம்.
1: எனது கீயா தீயா?
2: தீ தீ தீ தீ தீ
1: தீ குரில் தீ.
2: இப்ப திவ்யா இருக்கலாமே.
1: ஓ திவ்யா,
0: திவ்யா.
2: ஓகே, ஒரு 10 வார்த்தைகள் சொல்லுங்க மேடம்.
1: 10 வார்த்தை சொல்லணுமா? தீல கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது தின்பண்டம். அடுத்து ஊர் திருநெல்வேலி, திருவண்ணாமலை. அடுத்து திண்டிவடம், திண்டுக்கல். 5 சொல்லிட்டேன், இன்னும் 5 சொல்லணும். திருப்பரங்குன்றம். அப்புறம் ஆமாம், திருச்சிராப்பள்ளி. வேற ஏதாவது சொல்லணும், வித்தியாசமா சொல்லணுமா? தீ தீ தீ.
2: டைம் முடிஞ்சது, முடிஞ்ச பிறகு சொல்றீங்க.
1: ஆமா, டைம் முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. கரெக்டா டைம் முடிஞ்சு போச்சு. சரி சொல்லிருங்க, நீங்களே ஏதாவது ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க பாப்போம், அப்பதான் உங்களுக்கு நான் பாயிண்ட் கொடுப்பேன். அடுத்த தடவை உங்களுக்கு இந்த மாதிரி நானும் வார்த்தையை தயார் பண்ணி கொண்டு வரேன். சூப்பர் சூப்பர், அருமை சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது ஒரு சொல்லிக்குள்ளே, எத்தனை செகண்டுக்குள்ளே 10 வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா. சரி, அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: சுப்பையபுரத்துல இருந்து.
0: என்னது, சுப்பையபுரமா?
1: உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்து நிக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க பேரு.
3: சுப்பையபுரத்துல இருந்து.
1: சுப்பையபுரத்துல இருந்து நான் அவ்வளவுதான் கேக்குது, அதான் கேட்க மாட்டேங்குது. சுப்பையாபுரத்துல இருந்து ராசாத்தி. இப்பதான் தெளிவா கேக்குது. சரி, ராசாத்திக்கு தாயக்கட்டை உருட்டுங்கள். உருட்டுங்கள், உருட்டியாச்சு.
0: ராசாத்திக்கு 3.
1: ஆமா, சாய்ரா பானு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க.
0: நான் தான் கேட்கணும். ஜாடி மேல் குரங்கு, அது என்ன? ஜாடி மேல் குரங்கு,
1: அது என்ன? ஜாடி, ஜாடி,
0: அழகான ஜாடி. அதன் மேல் குரங்கு.
3: ஜாடி மேல்
1: குரங்கு, அது என்ன? ஜாடிக்கு மேல ஒரு குரங்கு இருக்கான், அது என்னது? ஜாடி, ஜாடிக்கு மேல குரங்கு. எனக்கு தெரிஞ்சு ஜாடி, ஜாடிக்குள்ள பூ வச்சிருப்பாங்க, பூ தான் இருக்கும். இங்க குரங்கு வந்திருக்கு, புதுசால இருக்கு.
0: என்னது?
1: மூடி வச்ச தட்டு பாத்திரம் அப்படிங்கிறாங்க.
0: இல்ல,
1: வேற ஏதாவது குழு கொடுங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்கு.
0: எப்படி குழு கொடுக்கறது? குழு குடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. ஜாடி மேல் குரங்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. விடுகதை.
1: ஜாடி மேல் குரங்கு.
3: குதிரையா?
1: குதிரையான்னு கேட்காங்க.
0: குதிரை என்ன, குரங்கா?
1: இல்லையே. சரி, உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போயாச்சு. இப்ப சாய்ரா போனும் பதில் சொல்லுவாங்க. நானும் ஆவலோட இருக்கேன். அந்த ஜாடிக்கு மேல குரங்கு என்னன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும். சொல்லுங்க.
0: சொல்லட்டுமா ஆன்சர்?
3: சொல்லுங்க.
0: முந்திரி பழம். கொல்லம் முந்திரி பழம் இருக்குல்ல, கொல்லாம்பழம்.
1: ஓஹோ, அதாவது ஜாடினா அந்த முந்திரி தான் ஜாடி. ஆமா,
0: அதுக்கு மேல இருக்குல்ல
1: பழம், அந்த பழம் தான் குரங்காமா.
0: முந்திரி பழம், கொல்லாம்பழம் சொல்லுவோம்ல, கொல்லாம்பழம் முந்திரி பழம், அதுக்கு மேல ஒட்டிட்டு இருக்கும்ல.
1: ஆமா, பழம் பழத்துக்கு மேல அந்த முந்திரி இருக்குது.
0: அது ஜாடி மாதிரி இருக்கும்ல அப்படி.
1: அந்த முந்திரி அந்த பழம் வந்து அப்படி ஜாடி மாதிரி இருக்கும், மேல வந்து அந்த முந்திரி இருக்கும். அதனால பழத்துக்கு மேல முந்திரி இருக்கிறதுனால ஜாடிக்கு மேல குரங்கு. முந்திரிய குரங்குக்கு சொன்ன ஒரே ஆளு நீங்க தாங்க.
0: விடுகதை தானே, யோசிச்சு சொல்லணும்.
1: சரி, இருந்தாலும் நன்றி ராசாத்தி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி.
1: இனிமேல் முந்திரி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த குரங்கு ஞாபகம் தாங்க. சரிங்க. சரி, இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். மன்மதன் திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: புத்தம் புது வடிவில் நித்தமும் உங்களுக்காக 1197 கிலோ ஹெட்ஸிலும் 102.6 மெகா ஹெட்ஸிலும் பொதிகை தும்பி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து
2: ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ உங்ககிட்ட வந்து கேட்டு கேட்டு நானும் அதை வந்து பழகிட்டேன். சரி, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாட வந்துட்டாங்க. நீயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தபட்டியிலிருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
2: மாரியம்மாள்,
3: நல்லா இருக்கீங்களா மேடம்? ரெண்டு பேரும்
1: நல்லா

0: இருக்கும்.
1: சரி,
0: சரிங்க மேடம்,
1: ஓகே, விளையாட்டுக்குள்ள
0: ஓகே,
1: போயிடலாம். உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டுறோம்.
0: ஈஸியாக வரணும்.
1: ரெண்டு
0: எங்களுக்கு ரெண்டு
1: விழுந்திருக்கு,
0: விழுந்திருக்கு,
1: நீங்க
0: நீங்க
1: தான்.
0: தான் கேட்கணும்.
1: ஆமாம், என்கிட்ட கேளு.
0: கேளுங்க. சரி, எனக்காக ஒரு சாங்,
1: பாட்டா?
0: மெலடி சாங்.
1: நல்ல மெலடி சாங்கா?
0: ஆமாம்.
1: என்ன பாட்டு பாடலாம்? துளி துளி துளி மழையாய் வந்தாளே, சுட சுட
0: சுட
1: சுட.
0: சுட. ம், சொல்லுங்க.
1: அப்புறமா
0: போனாலேயா?
1: ஆ,
0: ம்,
1: ஓகே, பாடிட்டேன்.
0: மேடம், நான் பாடுற இடையில உள்ள வரி பாருங்க.
1: சரி, கண்டுபிடிக்கிறேன் பாப்போம். அடடா, கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து அதை வேற நான் பாடுறதுக்கு வரேன். ஓகே, சூப்பர்
0: சூப்பர்.
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: நன்றி.
1: நாங்கள் கோரஸ் பாட தாங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரி, அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
2: பஞ்சபாண்டிலிருந்து விஜயன் பேசுறேன்மா.
1: எந்த ஊர் சொன்னீங்க?
0: பஞ்சபாண்டி விஜயன்.
1: பஞ்சபாண்டியூர். ஓகே, சூப்பர்.
0: புதுசாக இருக்கேன்னா பேர் இப்போதான் கேள்விப்பட்டேன்.
2: பேசுவேன்.
1: இல்லை, இந்த ஊர் எங்கே இருக்கு?
0: எங்களுக்கு இப்போதான் ஊர்.
2: பாவூர் சத்திரத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு தென்புறம்.
1: ஓகே பா, ஓகே. விஜயன்.
2: விஜயன், விஜயன்.
1: ஓகே விஜயன், விளையாட தயாரா இருக்கிறீங்களா?
2: இருக்கேம்மா.
1: ஓகே, உருட்டுங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது 3. நீ சாய்ரா போனதா உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க.
0: கேட்கட்டுமா?
1: ஈஸியா கேளுங்க,
0: ஈஸியா கொஞ்சம் கேட்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். சரிங்களா? இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், ஒரு சென்டென்ஸ், அதுல எத்தனை படங்கள் ஒளிஞ்சிருக்கு நீங்க சொல்லணும்.
2: சரி.
0: சாரதாவும் பாபு கணேசும் சந்தித்த வேளை சிந்தித்து சென்றனர் கோவிலுக்கு. இந்த வார்த்தைக்குள்ள படங்கள் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாரதாவும் பாபு கணேசும் சந்தித்த வேளை சிந்தித்து சென்றனர் கோவிலுக்கு.
2: சாரதா சந்தித்த வேளை
1: நீங்க எத்தனை படத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்ப
0: 4 படம் ஒளிஞ்சிருக்கு.
1: 4 படத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்களாம்.
2: ரெண்டு சரியாமா?
1: ஆ, ரெண்டு சரி.
0: ஓகே, சாரதாவும் பாபு கணேசும் சந்தித்த வேளை சிந்தித்து சென்றனர் கோவிலுக்கு.
2: கோவில் ஒண்ணு சந்தித்த வேளை சாரதா.
1: சூப்பரா, எப்படி எல்லாம் ட்விஸ்ட் வச்சு கேள்வி கேக்குறீங்க.
0: கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும்ல.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாரதா, பாபு, கோயில், சந்தித்த வேளை, கோயில். கோயில் நான் கடைசி வந்தோடனே தெரியல, எனக்கு 3 படம் தான் தெரிஞ்சு. நீ கடைசி அழுத்தி சொல்லும் போது தான் நானும் கண்டுபிடிச்சிட்டேன் கோவில் அப்படின்ட்டு. சூப்பர். இதே மாதிரி ஜாலியான கேள்விகளோட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ அடுத்த பாடல் அண்ட்
0: கலர்ஃபுல் கேம் ஷோ இல்லையா?
1: ஆமாம், ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோவில் இப்போ பாட்டு கேட்க போகிறோம். வசூல் ராஜா, MBBS திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: பொதிய தும்பியின் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் புத்தம் புது வடிவில் நித்தமும் உங்களுக்காக
2: பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாட வந்துட்டாங்க நேயர்கள், சந்திச்சிருவோமா? வணக்கம். ஓகே, என்ன கிடைக்கல?
1: கட்டாச்சு.
2: ஆமாம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: மம்சாபுரம்
2: மீனா.
1: மீனா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கு வந்திருக்கிறது இரண்டு. என்ன, இன்னைக்கு நான் தான் நேர்கள்கிட்ட சிக்கிக்கிட்டே இருக்கேன்.
1: சிக்கிட்டே இருக்காங்க.
2: ஆமா,
1: கேளுங்க ரம்யாட்ட க்வெஸ்சன்.
2: கடைசி

0: எழுத்தும் ஒன்று போல வர்ற மாதிரி ஒரு மூணு வார்த்தை வச்சுருங்க.
1: ஆரம்ப எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்று போல வர்ற மாதிரியா?
0: அதாவது நடுவுலையும் இந்த பக்கம் கூடி சொன்னாலும் அதே வார்த்தை, இந்த பக்கம் சொன்னாலும் அதே வார்த்தை.
2: அதே வார்த்தை.
1: தாத்தா.
2: சொல்லுங்க.
1: யோசிச்சுட்டு இருக்கேன் இருங்க, மூளை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. அதான் சொல்லலாம், அப்போதே டீ குடிக்கிறதுனால ஒரு பக்கம் காது கேட்க மாட்டேங்குது, இப்போ மூளை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. சரி, தாத்தா விகடகவி நிறைய வார்த்தை உண்டு, இப்போ டக்குனு ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. சரி, நேரமும் முடிஞ்சு போச்சு.
2: பாப்பா சொல்லலாம்.
1: பாப்பா சொல்லலாம். சரி, இப்போ வந்து நீ
2: சொல்லுங்க. காக்கா.
1: சாயிரபாடு பிரில்லியன்ட் தான் போங்க நீங்க. சரி மீனா, நீங்க என்ன வார்த்தைலாம் கையில் வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
1: மாலா போலாமா? வாவ், சூப்பர். அருமை அருமை அருமை. ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். நேர்களெல்லாம் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் யாரு அப்படின்னு சந்திச்சிடலாமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
3: ரெண்டு பேரும் என்ன காபி சாப்பிட்டீங்களே? மாலை காபி சாப்பிட்டாச்சே? என்ன சாப்பிடலையா?
1: இனிமேல் தான் சாப்பிடணும்.
3: நாங்க மொதல் சாப்பிட்டுட்டே பேசுறோம்.
1: சரி சரி சரி.
3: மாலை காபி குடிக்கிற நேரம் ஆயிடுச்சு.
1: ஆமா. சரி
3: சரி, வந்து ரொம்ப நாளா சேர்ந்த நிகழ்ச்சியில இருந்து வந்திருக்கேன். அரியலூர் மாவட்டம் வாரியங்க குழஞ்சிநாதன்.
1: குழஞ்சிநாதன், நீண்ட நாள் கழிச்சு கேம் ஷோக்கு வந்திருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. அப்பதான்
3: தெரியும்.
1: அடிச்சு விடுங்க. இப்போ நீங்க கேள்வி சாயிராபான் கேள்வியில தெரிச்சு ஓடணும். நீங்க கேளுங்க பாப்போம், உருட்டுங்க பாப்போம்.
3: அவங்க அவங்க சாயிராபான் வந்தாலே நிகழ்ச்சியே நான் வர்றதுலன்னு முடிவு
1: இன்னைக்கு சிக்கிட்டீங்க. உருட்டுங்க உருட்டுங்க.
3: ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு நேரங்களை போட்டு உருட்டு உருட்டுன்னு விட்டுட்டாங்க, தாயங்கட்ட
1: விட்டுறேன். சரி, நான் வந்து இன்னைக்கு ஆறு விழுந்திருக்கு. சாயிராபானு தான் உங்ககிட்ட சிக்கிக்கிட்டாங்க. கேளுங்க உங்க கேள்விய.
2: நீங்க தான் கேட்கணும்.
3: என்ன மேடம்?
2: நீங்க தான் கேட்கணும்.
1: ஆறு விழுந்திருக்கு.
3: ஏதோ நான் மாட்டி வந்து பார்த்தா நீங்க வந்து என்ன கேக் வச்சிட்டீங்க மாதிரி, திருவிளையாடல சொல்ற மாதிரி கேக்கும் இடத்துல என்ன வச்சிட்டீங்க?
1: ஆமா, கேளுங்கள்.
3: அள்ள முடியும் கிள்ள முடியாது.
1: கேள்வி கேட்டாலும் நீங்க சாயிராபானுக்கு ஈஸியா கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, அங்க இருக்கீங்க நீங்க. நன்றி நன்றி குழந்தைநாதன் சார். சூப்பரா, நீண்ட நாளுக்கு பிறகு கேம் ஷோக்கு வந்தாலும் ஈஸியான கேள்வி கொடுத்துருக்கிறதுக்கு உங்களுடைய பெருந்தன்மையை நாங்கள் பாராட்டுறோம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் தூள் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: எஸ் பொதிகை தும்பி கேம் ஷோல விளையாட வந்துட்டாங்க. நேயர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோம்.
1: ஓகே, உடையாம்புலி பத்மா
0: தாயம் உருட்டிடலாமா?
1: உங்களுக்கு விழுந்திருக்கிறது
0: ஒன்று.
1: சரி, நான் கேள்வி கேக்குறேன். இது வந்து பறக்கும் ஆனால் பறந்து போகாது, அது என்ன?
0: பறந்து
1: பறக்கும் ஆனால் பறந்து போகாது, அது என்ன? ஒரே இடத்துல நின்னு பறக்கும், அது என்னது?
0: கொஞ்சம்
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: பட்டம் எடுத்துக்கலாம், ஆனா நான் எதிர்பார்க்கிற அந்த பதில் அது இல்லை. பறக்கும் ஆனா பறந்து போகாது,
0: இருந்த இடத்திலே பறக்கும்.
1: ஆமா, இருந்த இடத்திலே பறக்கும், காத்தடிச்சா பறக்கும்.
0: நான் நினைச்சிருக்கேன், அதுவான் தெரியல.
1: சரி, ஆகஸ்ட் 15 இதுதான் உங்களுக்கு க்ளூ.
0: ஆகஸ்ட் 15.
1: ஆமா, ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க?
2: தெரியல மேடம்.
1: சுதந்திர தினம். சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணுவாங்க?
0: கொடி
1: கொடி கொடி. அதேதான். சூப்பர் சூப்பர் பத்மா, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க பத்மா. நீங்க ஏதாவது என்ன யோசிச்சீங்க பத்மா, என்னவா இருக்கும்ட்டு?
2: நான் வந்து பட்டமா தான்
1: இருக்கும் நினைச்சீங்க. பட்டமும் ஒரு வகையில எடுத்துக்கலாம்ல, ஒரு இடத்துல பறக்கும் ஆனா பறந்து போகாது. ஆனா விட்டா பறந்து போயிடும்.
0: கூடையும் சொல்லலாமே.
1: விரியுது இல்ல? ஓ, அது விரியுது, ஆனா இது வந்து பறக்குது. சாய்ராவானு கொடை நினைச்சிருக்காங்க, நீங்க பட்டம் நினைச்சிருக்கீங்க, ஆனா பதில் வந்து கொடி. அதை தான் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க பத்மா.
0: ஆகஸ்ட் 15 சொல்லிட்டீங்கல்ல, அப்பதான் கண்டுபிடிச்சிடலாமே.
1: ஆமா ஆமா, கொடி. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க பத்மா, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஹலோ.

0: வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மம்சாபுரம் அன்பு.
2: மம்சாபுரத்துல இருந்து அன்பு.
0: அன்பு அப்பதே ஒருத்தங்க வந்தாங்க.
2: அவங்க மம்சாபுரம் மீனா.
0: மீனா,
2: நீ வந்து மம்சாபுரம் அன்பு.
0: அன்பு
2: ஒரே ஊரு, ஒரே வீடா, ஒரே தெருவா? அவங்க வேற வேற தெருவாங்க. சரி சரி சரி சரி,
0: பரவாயில்ல. உருட்டிடலாமா?
2: உருட்டுங்க உருட்டுங்க. உங்களுக்கு விழுந்திருக்கிறது ஒன்றே சாய்ரா பானு. கேள்வி கேட்பாங்க இப்போ உங்ககிட்ட.
0: ஐந்து எழுத்துக்கள் கொண்டது, முதல் ரெண்டு எழுத்துக்கள் நீக்கினால் அடுத்து வரக்கூடிய வந்து மூன்று எழுத்து வந்து நிறத்தை குறிக்கும். நிறம், வண்ணம், அதை குறிக்கும். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை இரண்டு எழுத்துக்களை நீக்கினால் நிறத்தை குறிக்கும்.
1: சரி,
0: அது கிடைக்கும் மூன்று எழுத்துல.
1: நான் சொல்ல நினைச்சேன், நீங்க எழுத்துங்களா?
0: ஒண்ணு தானே விழுந்திருக்கேன், நாங்க தானே சொல்லணும்.
2: என்ன பண்றது, உருட்டு அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சொல்லுங்க, யோசிங்க யோசிங்க.
0: முதல்ல அஞ்சு எழுத்து, அஞ்சு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை அதுல இரண்டு எழுத்துக்களை நீக்கினால் மூன்று எழுத்து இருக்கும்ல, அந்த மூன்று எழுத்தும் நிறம், வண்ணம், அதை குறிக்கக்கூடியது.
2: மல்லியா?
1: ஆமா, மல்லிப்பூ.
2: மல்லிப்பூ, அது வந்து அஞ்சு அஞ்சு எழுத்து இருக்கும். நாங்க மல்லிப்பூ.
0: நான் நிறம் குறிக்கணும்னு இருக்கேன், வண்ணம், நிறம்.
2: அஞ்சு எழுத்து வார்த்தையா, அதுல கடைசி மூணு வார்த்தை நிறமா?
0: அந்த ஆமா, நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று.
2: ஓ, கடைசி மூணு வார்த்தையா?
0: ஆமா,
2: கடைசி மூணு எழுத்து.
0: எழுத்து எழுத்து. அது வந்து நம்ம வந்து கலர் சொல்லுவோம்ல, அதை தரக்கூடியது. கலரை தரக்கூடியது.
2: கலரை தரக்கூடியதாங்க. ஆமா ஆமா, இப்ப நமக்கு ட்ரெஸ்ல ஒரு கலர் துணியை வச்சு இன்னொரு வெள்ள துணியோட சேர்த்து துவைக்கும் போது என்ன ஆச்சு நம்ம சொல்லுவோம்.
0: ரம்யா அழகா எடுத்து கொடுக்காங்க. கண்டுபிடிங்க.
2: எங்க கண்டுபிடிக்க, நேரம் முடிஞ்சு போச்சுங்க. பதில் சொல்லிருங்க.
0: விவசாயம்.
2: விவசாயம்,
0: சாயம் வருதுல்ல, அது நிறம். சாயம், சாயம் முக்குவோம்ல, நிறத்தை தானே தருது.
2: சரிங்க சரிக்குமா. விவசாயம், நீங்க விவசாயம்ங்கிற அந்த வார்த்தைக்கும் க்ளூ கொடுத்துருந்தோம்னா நாங்க கண்டுபிடிச்சிருப்போம். நீங்க இப்படி சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏமாத்துறீங்க. இருந்தாலும் போங்க. சரி ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அன்பு நல்லா முயற்சி பண்ணாங்க. சாய்ரா பானுவின் கேள்வியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. சரி ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புலி திரைப்படத்திலிருந்து.

0: புதிய தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியின் வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்கள் தான். நேர்கள் 6.5 புள்ளிகள் எடுத்து முதல் இடத்திலையும், சாய்ரா பானு 4.5 புள்ளிகள் எடுத்து இரண்டு இடத்திலும், ரம்யா 1 புள்ளி எடுத்து 3ஆம் இடத்திலும் இருக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்கள் நெல்லை கோமோ, குற்றாலம் அம்பலவாணன், வாழவந்தான்புரம் ரவி, ராம்நகர் ரேவதி, முள்ளக்காடு பாபு, சுப்பையாபுரம் ராசாத்தி, இளந்தைப்பட்டி மாரியம்மாள், பஞ்சபாண்டியூர் விஜயன், மம்சாபுரம் மீனா, ஆரியங்காவு கொளஞ்சிநாதன், அப்புறம் உடையாம்புள்ளி பத்மா, மம்சாபுரம் அன்பு. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா,
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: நேரில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி இருக்கு. நம்ம மூத்த குடிமக்களோட பேச போகிறோம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கால ஓட்டத்தில் காணாமல் போனவை. நிறைய பொருட்கள் எல்லாமே காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே வருது. அதில் சில பொருட்கள் பயன்பாட்டிலே இப்போ இல்லாமல் இருக்குது. அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேச போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கேரளாவில் பரவும் செகல்லா வைரஸ் காரணமாக சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்ட பூனாச்சா பிரியாசா இசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சித்தாலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டுக்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 40.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 5:03 ஆயாச்சு. இது நினைவுகளை மீட்டு தரும் நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில கால ஓட்டத்தில் காணாமல் போனவை பத்தி தான் பேச போறோம். நிறைய அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சினால சில பொருட்களுடைய பயன்பாடு இன்னைக்கு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு, காலப்போக்கில் அது இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக இப்போ வந்து முதல்ல நான் சொல்லப்போது என்னென்னா, நாணயங்கள் காசு. முன்னாடிலாம் 5 பைசா, 10 பைசா, 20 பைசா அப்படின்னு சொல்லி பைசாவில் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த பைசா அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் முன்னாடிலாம் எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாட்டு வண்டியில் தான் போவோம். வெளியூருக்கெலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா மாட்டு வண்டி கட்டி தான் போவாங்க. இப்போ எல்லாம் நிறைய வீடுகளில் மாடுகளும் குறைஞ்சிருச்சு, மாட்டு வண்டிங்கிற பயன்பாடுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் முக்கியமாக இன்னொன்று வந்து என்னென்னா, வாழ்த்து அட்டை. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து அந்த வாழ்த்து அட்டைகளை வந்து நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற ஒரு வழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து அது சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருமே வாட்ஸ்அப் வந்துருச்சுங்கிறப்போ எல்லாம் அதுலேயே நம்ம மெசேஜ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நேயர் வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல.

0: வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்
1: அனைவருக்கும். மாலை நேரம். வணக்கம்.
0: மாலை வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: குறைச்சாச்சு.
0: சரி, இப்ப பேர் சொல்லிருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப காணாம போயிடுச்சு, இப்ப இல்லவே இல்லை அப்படின்னு
1: சொல்றீங்க? வயசுல 5 வயசுல எங்க தாத்தா ஐயா காலம் நான் விவசாயம் தான். காலமாடு நின்னது, மாட்டு வண்டி.
0: ஆமா
1: ஆமா, கமலெல்லாம் இறப்பேன். ஏர் உழுதது, மாட்டு வண்டி பாரம் ஏற்றி போறது, எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லம்மா.
0: ஆமா, அந்த ஏர் உழுவுறதுக்குன்னு அந்த இதெல்லாம் இருக்கும், இப்ப எல்லாமே மிஷின் வந்துருச்சு இல்லையா?
1: கலப்பகல எல்லாம் மிஷினரி ஆயிட்டு, டிராக்டர் வந்துட்டு, தண்ணி இறங்கி பம்ப் செட் வந்துட்டு, எல்லாமே இருக்கு. நானும் கமலா விடிய காலம் கட்டுற கமலா 1 மணி வரைக்கும் இறப்பேன்.
0: ஓ சரி சரி.
1: ரெண்டு மணிக்கு கட்டி 6 மணி 7 மணி வரைக்கும் இறப்போம்.
0: அந்த நீர் இறக்கிறது
1: கமலா இறைச்ச காலம். மாடு வச்சு உழவும் நிலத்தை உழுவதும் அப்படித்தான். இப்படி பல வேலைகள்லாம் செஞ்சது இப்போ இல்ல. எல்லாமே மிஷினரி ஆயிட்டு.
0: ஆமா ஆமா,
1: காலப்போக்கில் அதெல்லாம் இல்ல. முன்னால 1 பைசா காலனா அரையனா எல்லாம் இருந்தது.
0: ஆமா, நான் வந்து என் காலத்துல பைசாவை பார்த்தேன். உங்க காலத்துல எல்லாம் அந்த காலனா அரையனா அப்படிலாம் இருந்திருக்கு இல்லையா?
1: காலனா அரையனா, ரூபாய்க்கு 16 அணா.
0: ஓ சரி சரி சரி.
1: 100 பைசா சேர்ந்தது 1 ரூபா.
0: ஓ
1: அப்படி அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்ல. 10 ரூபா ஐட்டமா
0: போயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா.
1: 5 ரூபா தாழ்தான் ஜெல்லாது போயிட்டு.
0: ஆமா, இப்ப எல்லாமே வந்து 10 ரூபாதான். எங்கனாலும் இப்ப குறைஞ்சது 1-10 ரூபாதான் வேணும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி வந்துச்சு. எல்லாமே டெக்னாலஜி ஆயிட்டு.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால எங்கேயும் போனாக்கி போய்தான் சொல்லுவோம். நடந்து போய் 10 கிலோமீட்டர் வரைக்கும். ஆமா, சைக்கிள் கிடையாது. அப்புறம்தான் சைக்கிள் வந்து போகணும். இப்போ 1 செகண்ட்ல கார்லயும் போறாங்க, 1 மணி நேரத்துல எல்லாம் போயிடறாங்க. 1 நிமிஷத்துல போன வச்சு எல்லா பக்கமும் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே அது தொலைதூர தூர தொடர்பு உண்டு பண்ணிருக்காங்க.
0: ஆமா ஆமா, பக்கத்து ரூமுக்கே போன் அடிச்சுதானே பேசுறோம்.
1: அது 3 நாள் 4 நாள் ஆகும் வந்து சேர, 1 வாரம் ஆயிரும். ஆமா, அது இல்ல. இப்போ இருக்கு, அந்த இடத்துல இருக்கு,
0: ஆனா குறைஞ்சு போச்சு.
1: ஆமா ஆமா,
0: சரிங்க.
1: பல இது எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு.
0: ஆமா ஆமா, நிச்சயமா.
1: ஆனா மறைஞ்சிட்டு.
0: ஆமா,
1: அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு காலமாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது.
0: ஆமா,
1: ஆனா செயல்படுத்த முடியல.
0: ஆமா நிச்சயமாங்க.
1: பெரிய ஆட்களும் இல்ல.
0: எல்லாம்
1: இப்போ வாலிபர் செட்டுகளா வந்துட்டு எல்லாமே டெக்னாலஜி ஆயிட்டு.
0: ஆமா ஆமா,
1: அதுக்கு தகுந்ததான் போய்கிட வேண்டிய இருக்கு.
0: ஆமா நிச்சயமா, நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்து பேசிட்டீங்க. இப்போ அடுத்த நேரம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போமா?
1: நானும்
0: ஓ சரிங்கய்யா, சரி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள்

0: நம்ம பேசிகிட்டே போகலாம். நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால் பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் மற்ற நேயர்களும் சொல்லணும் இல்லையா? சரி, அவங்களுக்காக வாய்ப்பு கொடுப்போம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம் வணக்கம், கோடிசன்லேருந்து கந்தசாமி
0: கந்தசாமி சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த காலத்தில் பார்த்தது இப்போ இல்லாமல் போச்சு.
1: காலத்தில் பார்த்தது என்ன? ஆற்று
0: அம்மி, ஆட்டு உரல் அம்மி. இப்போ வீடுகளில் இருக்கு, கிராமங்களில் இருக்கு, ஆனால் பயன்பாடு குறைஞ்சிருச்சு.
1: பயன்பாடு குறைஞ்சிருச்சு.
0: ஆமா ஆமா ஆமா,
1: ஆட்டு உரல் அடிக்க ஆளே கிடையாது.
0: ம் ம் ம், அது எப்படின்னே தெரியாது.
1: எல்லாரும் மிக்சி இருக்கா?
0: ம்,
1: கிரைண்டர் இருக்கா அரைக்கிறதுக்கு?
0: ம் ம்,
1: அதனாலதான் நோய் நொடிகளே நிறைய வருது.
0: ஆமா, உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு,
1: உடலுழைப்பு கம்மியாயிடுச்சு. உடல் ஒபிசிட்டி ஆனோன்னா உடற்பயிற்சி கழகத்துக்கு தேடி போறாங்க
0: பொம்பளையெல்லாம்.
1: அடுப்பங்கரையில துவைச்சிட்டு நம்ம வந்து உடலை ஒபிசிட்டி ஆகிட்டு போய் உடற்பூச்சியில போய் உடம்ப
0: இறக்கினுங்க.
1: கிணத்துல வந்து தண்ணி இறக்கிறது போய் இறக்கிட்டு இருந்தோம்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: இப்போ வந்து மோட்டர் வச்சு ஆனா இருக்குது, பயன்பாடு இல்லாம அப்படி போயிட்டு.
0: ஆமா, புதுசா எங்கேயும் கிணறுகள் இல்ல, இருக்கிற கிணறுகள் மட்டும் அந்தந்த இடத்துல இருக்குது. அதுவும் அந்த கிணத்தடியில தண்ணி இறைக்கும் போதே அத்தனை பேரும் கூடி உட்கார்ந்து பேசுவாங்களே.
1: அதே ஒரு உடற்பயிற்சி துவைக்கிறது, உடற்பயிற்சி.
0: ம் ம் ம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அந்த காலம் அந்த கிணத்தடிகள்லாம் குறைஞ்சு போச்சு, அப்புறம் அந்த ஆட்டுக்கள் அம்மிக்கள்லாம் அரைக்கிறது, அது பயன்படுத்துறது குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். கால ஓட்டத்தில் காணாமல் போனவை ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். இப்போது அடுத்த பாடல், நம்ம முதல் பாடல் கேட்க போகிறோம். இன்சுவாச காற்றே திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.

0: ரெட்டு விளையாட்டு, அப்படி பாண்டி விளையாட்டு நிறைய இருக்கு.
1: சரி,
0: விளையாட்டு ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு. நீச்சல் வந்து இந்த கிணத்துல அடிப்போம்.
1: ஆமா,
0: அது நல்லா இருக்கும். ரெண்டு படி இருக்கும், அந்த படிக்கு படிக்கு தாவியே நீச்சல் அடிச்சு படிச்சிருவோம். அது இல்லாம போயிட்டு.
1: ஆமா,
0: அப்புறம் நிறைய இருக்கு. தண்ணி அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்து வருவாங்க, கிணத்துல தண்ணி வருவாங்க. அது நிறைய இருக்குல்ல. அம்மி அரைச்சி அந்த காலத்துல நாலா மூணு இப்படி அரைச்சி சோறு போக்கி எடுத்துருக்கேன்.
1: இப்ப அரிசி பொங்குற அளவும் குறைஞ்சு போச்சு.
0: அம்மியில அரைக்கும், ஆட்டு வரல மாவு அரைக்கும், பருத்தி பால் வீட்டுல காய்ப்போம், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இல்ல.
1: ஆமா, நிறைய சாப்பாடு வகைகள்லாம் குறைஞ்சு போச்சு.
0: அப்ப உள்ள டேஸ்டே இல்ல.
1: ஆமா, அந்த டேஸ்ட் எங்கெங்க வரும், இப்போ வர மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. சூப்பர்மா, நீங்க சொல்லும் போதே தெரியுது அந்த ஏக்கம் வந்து எனக்கு இங்கே தெரியுது. ஓகேமா, நன்றி நன்றி. நிகழ்ச்சி
0: குடும்பத்துல ஒருத்தருக்கு இல்லாம இருக்கும், ஒருத்தர் பங்கு வைக்கிறது, அதுல ஒரு சண்டை வரும், ஜாலியா இருக்கும்.
1: ஆமா, அந்த ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கமே இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா? நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றிமா. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமடியா?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: சரி, சொல்லுங்க, நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் பாத்தீங்க?
2: வரும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு.
1: சிரிப்பா இருக்கா? சொல்லுங்க.
2: அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களை காணும்.
1: ஆமா,
2: முன்னால பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க.
1: ஆமா,
2: அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து ஒரு வெத்தலைப்பட்டி வச்சிருப்பாரு. இப்ப அந்த வெத்தலைப்பட்டிய காணும்.
1: ஆமா,
2: இப்ப உள்ள தாத்தாக்கள் பிறகு செல்போன ஒரு பேக்ல
1: வச்சிருக்காங்க.
2: அடுத்தால பாட்டியல் பாத்தீங்கன்னா பாம்படம் போட்டிருப்பாங்க.
1: ஆமா,
2: அந்த அணிகலனே இப்ப காணும்.
1: ஆமா, எல்லா பாட்டியும் இப்ப ஹெட்செட் போட்டு பாட்டிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க.
2: ஆமா ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையும் திருநைகள்
1: இருக்கும். திண்ணை,
2: இப்ப வீடுகள்ல திருநைய காணும்.
1: ஆமா ஆமா.
2: அடுத்தால பாத்தீங்கன்னா முன்னால படங்கள்லாம் வந்ததுன்னா திரைப்படங்கள் தியேட்டரே கம்மியாயிடுது. அந்த பாட்டுகள் வந்த உடனே இந்த பாட்டு புக்குகள் வரும்.
1: ஆமா,
2: அந்த புக்குகள்லாம் இப்ப இல்லவே இல்லை.
1: ஆமா, அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மாதிரி அந்த வாங்குற மாதிரி சின்ன சைஸ் புக்கு.
2: தியேட்டருக்கு முன்னாலே ஒரு பெட்டி கடை இருக்கும், அந்த படம் பார்த்துட்டு வரும்போது அந்த புக்குகள் நிறைய
1: வீட்டு.
2: பாட்டை நம்ம கேட்ட உடனே வீட்டுல போய் அதை என்னமோ அந்த மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
1: ஆமா ஆமா, அந்த சினிமா
2: அந்த இதெல்லாம் அந்த இதே கிடையாது, எல்லாமே காணும். வெளியில திரைப்படத்துக்கு அதே மாதிரி இந்த கோயில் குடைகள் இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம பாரம்பரிய இது இசை கருவிகள் எல்லாம் வரும்.
1: ஆமா,
2: இப்ப பார்த்தா அதை காணும், வித்தியாசமா இருக்கு.
1: ஆமா, இப்ப எல்லாம் மைக் செட் மட்டும்தான். வாசிக்கிறவங்களோட அப்படியே அவங்களோட அது அப்படியே அழிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாம போயிடுச்சு.
2: அண்டை மாநிலங்களை உள்ளதங்க வரவழைச்சுக்கிட்டு அத ஒரு பெருசா நம்ம இது பண்ணிக்கிட்டு.
1: ஆமா, நிறைய
2: கலைஞர்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த தொழில்கள் வந்து அழிஞ்சிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காணாம போயிடுது.
1: ஆமா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இப்படி பேசிக்கிட்டே போகலாம். கால ஓட்டத்தில் காணாமல் போனதை தொடர்ந்து நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது ஞாபகம் வருதே. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கால ஓட்டத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். பாட்டு கேட்குறதுக்கு இன்றைக்கி வெவ்வேறு மீடியம் எல்லாம் வந்தாச்சு. முன்னாடிலாம் ரேடியோவில் வச்சு நம்ம பாட்டு கேட்டுட்ருப்போம். அந்த ரேடியோலேயும் அந்த கால செட்டு இருக்கும், அதை வச்சு தான் நம்ம கேட்டுட்ருந்தோம். இப்போ எல்லாருமே வந்து ஃபோன்லேயே நம்ம ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டோம், பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரேடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கிராமஃபோன் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து பயன்படுத்தணும். இசைத்தட்டு, அதில் நல்ல கருப்பு கலரில் இவ்வளோ பெரிய இசைத்தட்டு இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த கம்பி மாதிரி ஒன்று வச்சு அதை அப்படி சுற்றும் போது அதில் வந்து பாட்டு கேட்கும். இப்போ அந்த கிராமஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது இப்போ சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி வேற என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ வந்து கால ஓட்டத்தில் மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம நேர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, பிரேமா.
0: பிரேமா சொல்லுங்க, நீங்க என்ன பொருள்லாம் வந்து முன்னாடி பாத்துருக்கீங்க, இப்போ அது இல்லவே இல்லை?
1: நல்ல சாப்பாடு போயிட்டு நிறைய விளையாட்டுகள் போயிட்டு
0: விளையாட்டு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விளையாட்டு சொல்லுங்க பாப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் கூட பேசினோம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில்.
1: நொண்டி விளையாட்டு, கல்லாமண்ணா விளையாட்டு,

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஞாபகம் வருதே. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கால ஓட்டத்தில் காணாமல் போன பொருள்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். பாடல் கேட்குறதுக்கு ஆரம்ப காலத்தில் கிராமோஃபோன், அதாவது இசைத்த

0: தட்டு அப்படின்னு சொல்லுவோம் அது இருந்தது. அதுக்கப்புறம் வானொலியினோட வரவு வந்தது. வானொலிக்கு பிறகு டேப் ரெக்கார்டர்னு ஒன்று வந்துச்சு. அதில் அந்த கேசட்டை போட்டு நம்ம வந்து பாட்டு கேட்குவோம். அதுவும் அதில் வந்து சைடு ஏ சைட் பின்னு ரெண்டு சைடு வரை இருக்கும். அது ஒன்றுனா திருப்பி போட்டு நம்ம வந்து அதில் பாட்டு கேட்போம். அதில் வந்து அந்த பேனா விட்டு உள்ளே விட்டு அது வந்து அந்த அந்த ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும் ப்ரௌன் கலரில், அதெல்லாம் சிக்கிக்கிடும். அதை நம்ம சுற்றி வச்சு போட்டு பாட்டு கேட்ட அனுபவம்லாம் இருக்குது. சரி, நேயர்கள் அவங்களுடைய நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தெந்திருப்பேரையில இருந்து சரவண சுந்தர் பேசுறேன் மேடம்.
0: சரவண சுந்தர், சொல்லுங்க, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த காலத்துல பாத்திருக்கீங்க, அது இப்ப இல்ல?
1: மேடம், நான் முதல்ல நினைக்கிறது வந்து நம்ம சின்ன பிள்ளைல வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு
0: போயிருப்போம்.
1: லீவுக்கு வந்து இன்னைக்கு லீவ் விட போகுது, நாளைக்கு லீவ் விட்டுருவோம், நம்ம அங்க போனோம், அந்த மாதிரிலாம் இருந்திருப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம்.
0: ஆமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற வழக்கமே குறைஞ்சு போச்சு. நிச்சயமா
1: வழக்கமே குறைஞ்சு போயிடுச்சு. ஆமா. அப்புறம் இந்த தபால் போட்டிருப்போம், முன்னால வந்து இன்டன் லெட்டரு கார்டு இந்த மாதிரிதான் உண்டு. இப்ப வந்து தபால் ஆபீஸ் அந்த மாதிரி இல்ல, போஸ்ட் ஆபீஸ் போறதே இப்ப குறைஞ்சிருச்சு.
0: ஆமா ஆமா, நிச்சயமா.
1: ஆமா மேடம். அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த கொடை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வில்லு பாட்டு பாடுவாங்க, அத உட்கார்ந்து நம்ம நிறைய வாட்டி நல்லா கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாமே அது ரெக்கார்ட் ஆயிருது.
0: ஆமா ஆமா,
1: அந்த ரெக்கார்ட் பண்ணதுதான் போடுறாங்க மேடம்.
0: குறைஞ்சு போச்சு, இல்லாமே போயிடுச்சு. ஆமா நிச்சயமா. ஓகே சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில்
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
0: மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர் சொன்னீங்க? சிங்கிக்குளம். பகவதி. ஓகே பகவதி, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி, சொல்லுங்க, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பாத்துருக்கீங்க, இப்ப அது இல்ல?
2: என்ன
0: கிடையாது?
2: பஸ் வசதி கிடையாது.
0: சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இருந்தாலும் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க அதை தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி
2: இருக்கீங்க.
0: ஓகே சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில். ஆமாம் நிச்சயமா நிச்சயமா. ஓகே சார், மகிழ்ச்சி சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதுவும் நாங்கள் ஆற்றுல குளிக்க போகிறதுக்கு அங்கே அவ்வளோ தூரம் நடந்து போவோம், சாப்பாடு கொண்டு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவோம். அந்த நினைவுகள்லாம் இப்போ இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் யாரும் போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நிச்சயமாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். கால ஓட்டத்தில் காணாமல் போனவை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். இப்போ பாடல் கேட்கலாம். ஜெயச்சந்திரன் சுஜாதா குரலில் பாடல் பூவே உனக்காக, திரைப்படத்திலிருந்து.

0: வருதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி கால ஓட்டத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி பேசிகிட்ருக்குறோம். பாத்திரங்கள், நம்ம புழங்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் முன்னாடி பித்தளை ஈய பாத்திரங்கள் எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறத கொஞ்சம் குறைச்சிட்டோம். அதுவும் முன்னாடிலாம் தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு மண்ணில் வந்து பெருசாக குலுக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆள் வசரத்துக்கு இருக்கும், அதுக்குள்ளே தான் தானியங்களெல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்துருக்கேன். இப்போ அதனுடைய பயன்பாடு எல்லாமே குறைஞ்சி போச்சு. அரிசியை சேமித்து வைக்கிறது கூட நம்ம ட்ரம்மு பக்கெட்டு இந்த மாதிரி பொருட்களில் தான் இப்போ சேமிச்சிட்ருக்குறோம். தொடர்ந்து இப்போ நம்ம நேயர்கள் கூட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோட்டியப்பன் சார், சொல்லுங்கள், நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க, இப்போ பார்க்கல? நான் நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சொல்லிடுவோம் சார், சொல்லுங்க.
1: ஆடலும் பாடலுங்கிற இசை நடந்து இல்ல. அடுத்தாப்புல நம்ம வந்து இந்த ரேடியோ வந்து அப்போ வீட்டுலதான் இருக்கும் ரேடியோ, அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, பயன்படுத்திட்டு இருந்தோம்.
0: குறுக்குழப்பி விட்டீங்களே அப்படிங்கறீங்க.
1: எனக்கு மறந்து வச்சு, என்னுடைய குற்றம் தான், உங்க
0: சரி சரி சரி சரி பரவாயில்ல.
1: ரொம்ப நன்றி,
0: நன்றிங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதுவும் அந்த காலத்துல டிரான்சிஸ்டருக்கு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்களேன். சரி, இந்த மாதிரி பாட்டு கேட்குறதுக்கு நம்ம வந்து கிராமஃபோன், டேப் ரெக்கார்டர், ரேடியோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க நாங்கள் வீடியோ கேசட்டு வச்சுருந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் திருமண வீடியோக்கள் எல்லாமே அந்த மாதிரி வீடியோ கேசட்டில் தான் எடுத்திருந்துருப்பாங்க. அந்த வீடியோ கேசட்டுக்கு பிறகு சிடிக்கள் வர ஆரம்பிச்சது, அதுவும் விசிடி, அதுக்கப்புறம் டிவிடி அப்படின்லாம் வந்துச்சு. அதில் நம்ம போட்டு படங்கள் பார்க்க ஆரம்பித்தோம், பாட்டுகள்லாம் கேட்க ஆரம்பித்தோம். அதெல்லாம் குறைஞ்சி போய் அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வந்துச்சு. பென்ட்ரைவில் நம்ம பாட்டு கேட்குறது அதிலலாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து இன்டர்நெட்லேயே நம்ம பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ளூடூத்து வைஃபைன்னு சொல்லிட்டு நமக்கு ஏகப்பட்ட இது பாட்டு கேட்குறதுக்கு நிறையா இது வந்தாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயரை நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? கொஞ்சம் ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வரலாமா, அப்போ தான் தெளிவாக கேட்கும். வணக்கம். ஓகே, அவங்க ரேடியோ கேட்டுட்டு பேசுகிறாங்க. நெல்லை ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க, அப்போ தான் நாம் பேசுகிறது தெளிவாக கேட்கும். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்கள் பேர் கொஞ்சம் இறைச்சலாக கேட்டதே. ஆ, இப்போ சொல்லுங்க. கழுகுமலையிலேருந்து மகாராஜன். சரி, ஓகே, சொல்லுங்க. என் பக்கத்தில் ரேடியோ எதுவும் இருந்தால் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
1: எனக்கு
0: ஞாபகம் இருக்கு ஜவ்வு முட்டாயும் பொங்கலுக்கு வாழ்த்தட்டையும், அதனால நான் அதை முதல்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்க கூட பேச ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து காணாமல் போனவை கால ஓட்டத்தில் பேசலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரலில் வாலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது ஞாபகம் வருதே. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கால ஓட்டத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நேர்களை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நேரோட இணைப்பு கிடைக்கல.

0: வணக்கம் வணக்கம்னு சொல்கிறேன், கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, கால ஓட்டத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி பார்க்கும்போது அடுத்ததாக வந்து நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தொலைபேசி. இப்போலாம் நிறைய எல்லாரோட வீட்லேயுமே வந்து டச் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எல்லோரும் பட்டன் ஃபோன் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த பட்டன் ஃபோனுக்கும் முன்னாடி நம்ம வந்து லேண்ட்லைன் ஃபோன் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதுவுமே வந்து தெருவுக்கு ஒரு வீட்டில் தான் இருக்கும், எல்லோரும் அவங்க வீட்டில் தான் நம்ம வந்து போய் ஃபோன் பண்ணுவோம். அப்புறம் கடைகளை பொறுத்த வரைக்கும் 1 ருபி பே ஃபோன்னு ஒன்று இருந்துச்சு, மஞ்சள் கலரில் நல்ல பெரிய ஃபோன் இருக்கும். அதில் வந்து நம்ம 1 ரூபா போட்டால் 1 நிமிஷத்துக்கு நம்மளால் பேச முடியும். கரெக்டாக அந்த 1 நிமிஷம் முடிகிறதுக்கு முன்னாடி அது சவுண்டு கொடுக்கும், அடுத்த 1 ரூபா போடணும். இதுக்காக நம்ம பேசுகிறதுக்கு கை நிறைய நம்ம 1 ரூபாவாக சேர்த்து வச்சு கொண்டு போய் பேசுவோம். நம்ம கால் பண்ணும்போது அவங்க லைன் எடுக்கலை அப்படின்னா அந்த 1 ரூபா திரும்ப வெளியில் வந்துடும். ஸோ இப்படி அந்த மாதிரி நம்ம பேசின அனுபவங்கள்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா? சரி, நேயர்கள் அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்குது, அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கல. கேட்டுட்ருக்கிறீங்க, ஞாபகம் வருதே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்குறோம். கால ஓட்டத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி தான். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நலமா இருக்கிறேமா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு.
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன விஷயங்களா முன்னாடி பாத்திருக்கீங்க, இப்ப அது இல்ல?
1: முன்னாடி பார்த்து சேர்ந்த முதல்ல வீட்டுல உள்ள பொருட்களே நிறைய இல்லையே, அப்படி வரலாட்டுகள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன்.
0: இருந்தாலும் நீங்க சொல்லுங்க.
1: நெல்லு குத்துக்கு மாவடி கேக்கு அப்படி ஒண்ணு நிறைய நெல் வந்து அதுல குண்டானின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க,
0: அந்த உரலுக்கு மேல வைக்கிறது. சரி
1: சரி, நடந்து போற பூமி மண் எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மண்ணு பட்டா

0: இன்ஃபெக்ஷன் ஆயிருது அப்படின்றதும்.
1: ஆமா ஆமா, எல்லாமே மாசுபாடு அடைஞ்சிருச்சு இல்லையா?
0: ஆமா இல்லம்மா அது அப்படின்றோம். ஸ்கூல்ல அதே மாதிரி அது எப்படிதான் பாஸ் அடைஞ்சு எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுதுல, ஒரு ஐஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு ஐஸ் வாங்கி
1: நன்றி நிகழ்ச்சி.
0: வாய்க்கால குளிக்க போறது அதே இப்ப போறது கிடையாது. ஆறு தண்ணி வந்த உடனே வாய்க்காலாம் குளிக்க போவோம். இப்போ அந்த காலத்துல பாத்ரூம் பின்னால இருந்தது, ஒரு கிருமிகள் வந்துடும். அந்த காலத்துல பின்னால வீட்டுக்கு கடைசியில பாத்ரூம் வச்சாங்க. பெட்ரூம் உள்ளே பாத்ரூம் வைக்க போய்தான் நுழைய வந்துட்டு.
1: ஆமா ஆமா, அது கூட இருக்கலாம் இல்லையா? சரிங்கம்மா. ஓ
0: சரிம்மா, நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த சின்ன வயசில் நாங்கள் காக்கா கடி கடித்து சாப்பிட்டது, இந்த அடிப்பட்டதுன்னா மண் எடுத்து பூசினது, அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தின நிறைய பொருட்கள் இருந்தது. அந்த பொருட்களை ஒட்டி நிறைய தொழில்களும் இருந்துச்சு. அந்த தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. நிறைய நேர்கள்லாம் சொன்ன மாதிரி இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த இசைக்கருவிகளை ஒட்டி அதை பயன்படுத்தக்கூடிய இசை கலைஞர்கள் இருந்தாங்க. இப்போ அது ரெண்டுமே வந்து குறைஞ்சி போச்சு. இந்த சிடி டெக்கு வீடியோ டெக்கு அதெல்லாம் இருந்தது, அதை ஒட்டி பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தாங்க. அம்மி ஆட்டுக்கள் அதெல்லாம், அது அம்மி கொத்துறதுக்குன்னே வீடு வீடெல்லாம் முன்னாடிலாம் வருவாங்களா? அதுவும் அந்த மாதிரி தொழில்கள் தொழிலாளர்கள் அவங்களுமே வந்து இப்போ குறைஞ்சி போயிட்டாங்க தான். அப்பப்போ இந்த மாதிரி நினைவுகளை மீட்டெடுப்போம், ஞாபகம் வருது நிகழ்ச்சி மூலமாக. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜே ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம், ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. நேர மாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மாலை 6:10 மார்40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ.கே. தனசேகரன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:32 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்பும். உரை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். சீவகன் அவர்கள். இன்றிரவு 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை. 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் மகாபாரத பதிவுகள். 10:00 சுகமான ராகங்கள், நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பு. இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். காலை 6:15 வணக்க பூக்கள், 6:35 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் உள்ள ரெட் ரோட்டில் நடைபெறும் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த மாபெரும் யோகா செயல் விளக்கத்தை கொண்ட தேசிய அளவிலான கொண்டாட்டத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:40 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10, 12:50 சிநேகிதியே, இதில் அண்டே வீட்டாரிடம் நமது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்

0: நண்பகல் ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் உழவர் கடன் அட்டை திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம்தானாவில் தைராய்டு, தெரிந்ததும் தெரியாததும். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் இயற்கை வழியில் ஆரோக்கியம். ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, இதில் கேரள மாநிலம். பொன்முடி சுற்றுலாத்தலம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல். 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. நாளை மாலை 6:30 மான்செஸ்டரில் நடைபெறும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து எமது நிலையத்தின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். நாளை இரவு 7:00 திரை இசை. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நடவடிக்கைகள். 7:32 உழவர் உலகம். நாளை இரவு 8:05 இளங்காற்று. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டது நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்போம். இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.
2: President Draupadi Murmu today lauded Prime Minister Narendra Modi's leadership, stating that he has significantly enhanced India's prestige and influence on the global stage through his visionary governance and constructive engagement with world leaders. Addressing a large public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, organized to mark the completion of 2 years of the Mohan Charan Majhi government in the presence of Mr. Modi, the President said, India has consistently emerged as a voice of peace, dialogue and cooperation under Prime Minister Modi's stewardship. Addressing the public gathering, Prime Minister Modi lauded Odisha's progress as the state completed 2 years under Chief Minister Mohan Charan Majhi, saying it is moving rapidly on the path of development and contributing significantly to the growth of eastern India.
3: Odisha mein aarthik gatividhiyan, nivesh aur udyogon ko आकर्षित करने का सामर्थ्य आज नजर आ रहा है। केंद्र सरकार का विजन है पूर्वी भारत के विकास से भारत का विकास। इसलिए हम पूर्वोदय की नीति पर काम कर रहे हैं। जिस पूर्वी भारत को कांग्रेस के दौर में पिछड़ेपन का पर्याय बना दिया गया था, आज वो प्रगति का प्रवेश द्वार बन रहा है।
2: The Prime Minister today inaugurated and laid the foundation stones for development projects worth around 47,000 crore rupees across multiple sectors. Later, the Prime Minister arrived in West Bengal for a 2-day visit. He took part in Paschim Bango Divas celebrations at Tarakeshwar in Hooghly district. He also released the 23rd installment of PM Kisan scheme worth 18,880 crore rupees, benefiting over 9.44 crore farmers across the country. Mr. Modi participated in a grand function to celebrate the state day. Along with Chief Minister Shubhendu Adhikari, he launched, dedicated and laid foundation stones for various development projects across railways, agriculture, rural development, fisheries and animal husbandry sectors. The Prime Minister will commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agre, in Kolkata tomorrow, designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers. The vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. The Navy said the vessels have more than 75% indigenous content and involved over 200 micro, small and medium enterprises, highlighting the growth of India's domestic shipbuilding industry. Union Home Minister and Minister of Cooperation Amit Shah today inaugurated Sri Ambabai Temple Development Project in Kolhapur of worth over 1,445 crore rupees. Maharashtra Chief Minister Devendra Fadnavis and other dignitaries were present on the occasion. Addressing a public gathering, Mr. Shah said the Sri

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் மாலை வணக்கம். நேரம் 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் மாலை 6:15. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இளமையான மூங்கிலை எளிதில் வளைக்க முடியும். அதுபோல இளம் வயதிலேயே மனதை இறைவன் பக்கம் திருப்பிவிடுங்கள்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 பேசுவது யாருக்கும் எளிமையானதுதான், ஆனால் அதை பின்பற்றி நடப்பதுதான் மனித பிறப்பின் முக்கியத்துவம்.

நேரம் மாலை 6:24. நெல்லை பண்பலையில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்கும் அறிவுக்கும் சமபங்கு அளிப்பவரே பாக்யவான். அவரது மனம் சமநிலையை இழப்பதே இல்லை.

0: நேர்களே, அடுத்து கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து பக்தி மாலை இடம்பெறும். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட 2 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறு தேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்ட முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
1: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்க

0: உட்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும் ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா

5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை தொடர்கிறது. நல்ல மனமே இறைவன் குடியிருக்கும் ஆலயம். எப்போதும் அதன் தூய்மை காப்பது அவசியம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை.
2: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது.

பம்பிழுத்து மாட்டிக்கிட்டு வாய் கொழுத்த கொம்பளனே, பாலத்தான் சுருட்டிக்கிட்டு கும்பிடு என் கும்பலனி, தென்மதுர தேரே என்ன பாரு ஒரு பார, கண்ணெறிஞ்ச புருஷடி உனக்கு ஒண்ணு தேவை, தென்மதுர தேரே என்ன பாரு ஒரு பார, கண்ணெறிஞ்ச புருஷடி உனக்கு ஒண்ணு தேவை, மாடி மாட்டு பொண்ணு நீதாய வீட்டு பொண்ணு.

கட்ட குறைக்கணுமா, பூ போட்டு பாதத்துக்கு பூசை ஒண்ணு பண்ணட்டுமா, பூவரசி மனசுக்குள்ள காதல் வள பின்னட்டுமா, புத்தி இலக்கு இருக்கு அடி போனக்கு இன்னும் இருக்கு, உக்கரத்தை இறக்கு ஓமுருக்கு இன்னும் எதுக்கு, புத்தி இலக்கு இருக்கு அடி போனக்கு இன்னும் இருக்கு, உக்கரத்தை இறக்கு ஓமுருக்கு இன்னும் எதுக்கு, பாலாட்டி புட்ட வகையில்லாம மாட்டிக்கிட்ட தண்ணி.

0: பூவே கொஞ்சம் மனம் இறங்கு, தண்ணி தோடா எடுத்து தங்க, நீ நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: திரை இசையின் துவக்கமாக ஒலித்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அம்மன் கோயில் கிழக்காளே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: புது நந்தவனமே,
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
1: ஏ அக்கா மக, ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பழ பழ பழக்கும்
1: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்த

0: நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. இதில் கலந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழ 0462256113132 மற்றும் ஒரு எண் 0462256133 என்ற எண்களில் அழைக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நிறைவு பெற்றது திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
2: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29.75 கோடி மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளி கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17.20 கோடி மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5.98 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்கள் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குனர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள், பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
2: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75.41 லட்சம் வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து

0: எடுத்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3,500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ரூபாய் 10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1,445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை நடைபெறும்

0: என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22ஆம் தேதி தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 மணிக்கு நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் என்னென்ன நிகழ்வுகள் என்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்களின் அறிவிப்பு. சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியினை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண் 3 பெண் என்று இவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது ₹1,00,000 ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும். இவ்விருது தொடர்பாக கீழ்காணும் தகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள ஆண் மற்றும் பெண் ஆகியோர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். கடந்த ஏப்ரல் 1 அதாவது 2025 ஏப்ரல் 1 முதல் அன்று 15 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் 2026 மார்ச் 31 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் 2026 முதல் 2026 அதாவது 2025 ஏப்ரல் 1 முதல் 2026 மார்ச் 31 வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே இதில் கருத்தில் கொள்ளப்படும். விருதிற்கு விண்ணப்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருக்க வேண்டும். இதனுடன் சான்றும் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன் ஆர்வத்துடன் தொண்டாற்றி இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரருக்கு உள்ளூர் மக்களிடம் உள்ள செல்வாக்கு விருதிற்கான பரிசீலனையில் கணக்கிற்கொள்ளப்படும். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க www.sdat.tn.gov.in. மீண்டும் ஒரு முறை www.sdat.tn.gov.in. இந்த இணையதளம் மூலம் ஆன்லைன் மூலமாகவே உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான கடைசி நாளாக ஜூலை 6 மாலை 5:45 வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.

அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்களின் தகவல். உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்தல், நலத்திட்ட உதவிகள் பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் மேற்படி நலத்திட்ட உதவிகள் பெற இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.uwb.tn.gov.in, மீண்டும் ஒரு முறை www.uwb.tn.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பங்கள் செய்து பயன்பெறுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நேர்கள் கேட்டது நம்மை சுற்றி, அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்பும் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் சீவகன் அவர்கள்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டோட கிராமப்புற பொருளாதாரத்தில் வந்து கால்நடை வளர்ப்புங்க ஒரு முக்கியமான பங்களிப்பு வகிக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நிலமில்லாத விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், பெண்கள், அது மட்டும் இல்லாமல் மிகவும் பின்தங்கிய மக்கள், இவங்களுடைய வாழ்வாதாரத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிற இந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துலையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்திலும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குன்னா நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. பொதுவாக என்ன கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு, அதாவது என்னன்னா மாடு வளர்க்க முடியாதவங்க கூட ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா மாடு வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடு தேவை. விளையாடு வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொட்டைகளோ இல்லாட்ட பெரிய முதலீடுகளோ பெரிய வசதிகளோ தேவையில்லை. ஸோ சிறிய முதலீட்டில் கூட குறைந்த ஆதாரங்களை கொண்டு கூட குறைந்த வளங்களை கூட நம்ம விளையாடுகளை வந்து சிறப்பாக வளர்க்க முடியும். அதனால தான் வந்து அந்த மாதிரி மாடு வளர்க்க முடியாதவங்க கூட ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கிறத அந்த சொலவடை வந்து சொல்லப்படுது. வெள்ளாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் பசுனா இந்த காரணம் தான், ஏன்னா பசுக்களை வளர்க்க முடியாத விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறனால தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஏடிஎம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ திடீர்னு வீட்டில் ஏதோ ஒரு செலவு, ஒரு அவசர செலவு, ஒரு பண்டிகை கால செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, இல்லாட்டி ஏதோ ஒரு மருத்துவ செலவு, இந்த மாதிரி செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குட்டியை விற்று நம்ம வந்து ஈடுகட்ட முடியும். அதனால தான் ஏழைகளின் ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து வெள்ளாடு வளர்ப்பில் தற்போதைய நிலை என்னங்கிறத பார்த்தலாம். சில

புள்ளிவரங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சமீபத்திய புள்ளிவரம் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஆடுகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடிகளுக்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் ஆடுகளின் எண்ணிக்கையில் முதலிடத்தை வைக்குது. மொத்த கால்நடைகளே இது வந்து 27% மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள், நான் சொல்கிறது ஆடுகள், நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளை மட்டும் சொல்கிறேன், 27% மேலே வந்து வெள்ளாடுகளுடைய எண்ணிக்கை தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய இறைச்சி உற்பத்தி, அந்த மீட் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இறைச்சி உற்பத்தியில் வந்து வெள்ளாட்டு இறைச்சி மட்டும் அதோடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேலே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஏன் 15% ரொம்ப கம்மிங் யோசிக்கலாம், இறைச்சி உற்பத்தியில் வந்து ஏறத்தாழ 50% பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சிகள் மூலமாக அது வந்து பூர்த்தி செய்யப்படுது. இந்த மீதமுள்ள 50% வந்து பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி, செம்மறியாட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, வெள்ளாட்டு இறைச்சி, இந்த 50% வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15% மேலே வந்து வெள்ளாட்டு இறைச்சி தான் பங்களிக்குது. இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயமா நான் சொல்ல நினைக்கிறேன் என்னென்னா, இந்தியாவில் இப்போதைக்கு 3 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்கள் வெள்ளாட்டு வளர்ப்பு ஒரு வாழ்வாதாரமாக சார்ந்திருக்காங்க. நான் சொல்கிறது 3 கோடி நபர்கள் இல்லை, ஏறத்தாழ 3 கோடி குடும்பங்கள் வந்து இந்த வெள்ளாட்டு வளர்ப்பு வந்து தங்களுடைய முதன்மை தொழிலாகவோ இல்லாட்ட உபதொழிலாகவோ அதை சார்ந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அதோடைய கிராமப்புற பொருளாதாரத்தில் அந்த வெள்ளாட்டு வளர்ப்புடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பால் உற்பத்தியில் வந்து நம்ம நாடு தான் வந்து உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்குது. தன்னிறைவு அடைஞ்சிட்டு சொல்ல முடியாது, ஆனால் புள்ளி வரப்படி நம்ம தான் வந்து பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கோம். நம்மளுக்கு பால் உற்பத்தின்னா எடுத்துறோம், எல்லாருக்கும் என்ன வரும்னா பசும்பால், எருமைப்பால் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பால் உற்பத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடோட பங்களிப்பு இருக்குது. ஏறத்தாழ 3.5% மேலே இந்த மொத்த பால் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 25,000 கோடி லிட்டர், ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பால் உற்பத்தி செய்யப்படுது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 700 to 750 கோடி லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுடைய பால் வந்து அதோடைய பங்களிப்பு வந்து அதில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளாடு உற்பத்தி வந்து நம்ம நாட்டில் எல்லா மாநிலங்களையும் பரவலாக தான் காணப்படுது. ஆனால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார், மகாராஷ்டிரா, நம்ம தமிழ்நாடு, இந்த மாதிரி மாநிலங்களில் தான் பரவலாக வளர்க்கப்படுது வெள்ளாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளாடு வளர்ப்புங்கிறது பொதுவாக வந்து கிராமப்புறங்கள்லையும் பெண்களின் வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது ஏன்னு சொல்லலாம் அப்படின்னா, கிராமப்புறத்தில் வந்து வெள்ளாடு வளர்ப்புங்கிறது சில பேருக்கு முதன்மை தொழிலாகவும், ரொம்ப பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தோடு சார்ந்த உபதொழிலாகவும் ஆடு வளர்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா விவசாயம் வந்து பருவமழையை நம்பி இருக்குது. ஈவன் விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பொய்த்து போனாலும் இந்த ஆடு வளர்ப்புங்கிற மூலமாக கிடைக்கிற வருமானத்தால் விவசாயிகள் வந்து ஈடுகட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் விவசாயங்கிறது ஒரு சீசன், ஒரு பருவத்தில் மட்டும்தான் அதில் உள்ள வேலைகள் இருக்கும். ஆனால் ஆடு வளர்ப்புங்கிறது நிதமும் வேலை இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் அதான் ஆண்டு முழுக்க வந்து ஆடுகள் மூலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, குறைந்த செலவில் வளர்க்கலாம். அது நம்ம மாடுகளோ இல்லாட்ட வேறு மற்ற கால்நடை இனங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆடு வளர்ப்புங்கிறது குறைந்த முதலீட்டில், அதாவது ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப மினிமம் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம வெள்ளாடுகளை வந்து வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் விரைவாக இனப்பெருக்கம் செய்யும் தன்மை. இப்போ நம்ம வந்து செம்மறியாடுகள் கூட எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான் போடும், அதுவும் ரொம்ப அதிசயமாக தான் அந்த ரெட்டை குட்டிகள் இதெல்லாம் இருக்கும். பட் வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட்டை குட்டிகள், 3 குட்டிகள், அதாவது ட்வின்னிங், ட்ரிப்ளட் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப வந்து பொதுவாக காமனாக காணப்படுறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு 5 ஆடு 6 ஆடுல ஆரம்பித்து ஈஸியாக வந்து தொழிலில் வந்து விரிவடைய செய்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து வெள்ளாட்டு இறைச்சிக்கு வந்து நல்ல சந்தை மதிப்புங்கிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்களுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிராமங்களில் வந்து பெண்கள் வந்து தீவனம் கொடுக்கறதாகட்டும், இல்லை வெள்ளாட்டு குட்டிகளை பராமரிக்கிறதாகட்டும், மேய்ச்சலுக்கு போகிறதாகட்டும், இது எல்லாத்தையுமே இந்த ஆட்டு பண்ணையத்தோட தொடர்புடைய எல்லா வேலைகளும் பெண்கள் வந்து தாங்களே செய்ய முடிகிற ஒரு வேலையாக இருக்கு. ஏன்னா மாடுகள் கூட அந்த வந்து சில மாடுகள் எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது, சில மாடுகளை வந்து அவங்களோட கையாள்வதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எல்லா வேலையும் தங்களால் மேற்கொள்ள முடியும். பெண்கள் வந்து சுயமாக தங்க காலில் நிற்கிறதுக்கு கிராமப்புற பெண்களுக்கு இந்த வெள்ளாடு வளர்ப்பு தொழிலுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக மறுக்க முடியாது. இது மட்டும் ஏற்கனவே நம்ம சில இடங்களில் பார்க்குறோம், மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்க வந்து ஒன்றிணைந்து அந்த குழுவாக இணைந்து ஆடுகளை வாங்கி அதை வந்து அவங்க வந்து மேலாண்மை பண்ணி அந்த ஆட்டுப்பண்ணை நடத்துறதும் அதில் நல்ல வருமானம் ஈட்டுறதும் நம்ம வந்து கண்கூட

இதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம்னா, வெள்ளாடு வளர்ப்புல இந்தியாவில எந்தெந்த முறைகளில் வந்து வளர்க்குறாங்க, அந்த வெள்ளாட்டு பண்ணைங்கிறது எந்தெந்த மாதிரி எந்தெந்த முறைகளில் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் மொத்தம் வந்து மூன்று முறைகளுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன விரிவான பண்ணைய முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை வந்து முழுவதும் மேய்ச்சலுக்கு மட்டுமே அனுப்பி, அதாவது என்ன சொல்றது வேற எதுவும் அடர்தீவனம் கொடுக்கறதோ இல்லை வேற பெரிய அளவில் கொட்டையை அமைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் முழுவதும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலை சார்ந்தே இருக்கிறது. பகல் பூரா மேய்ஞ்சிட்டு வரும், இரவுல வந்து வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து கொட்டியிலேயே கொட்டி இல்லாமல் அடைக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் மெத்தட், அதாவது விரிவான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது முறையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் அதுக்கு அப்படியே எதிர்மறையாக வந்து இன்டென்சிவ் மெத்தட், தீவிர முறை வெள்ளாட்டு பண்ணையம். இது வந்து இப்போ சமீப காலங்களில் இளைஞர் மத்தியில் புதுவா தொழில் முனைவர் மத்தியில் இது வந்து பாப்புலர் ஆகிட்டு வருது. இது என்னன்னா பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து ஆடுகளை கொட்டிலே வளர்க்குறது, மேய்ச்சலுக்கே அனுமதிக்காம தீவன பெயர்களா அந்த பண்ணையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் தீவன பெயர்களை வளர்க்குறது, அதை கட் பண்ணி போடுறது, அடர்தீவனங்கள் கொடுக்கறது, அது மாதிரி தனித்தனியாக ஷெட்டு வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் 24x7 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையைக்குள்ளேயே வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் மெத்தட், அதாவது தீவிர முறை ஆட்டு பண்ணையம் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மெத்தட் அப்படின்னா செமி இன்டென்சிவ் மெத்தட். நம்ம எக்ஸ்டென்சிவ் பார்த்துட்டோம், இன்டென்சிவ் பார்த்துட்டோம், செமி இன்டென்சிவ் அப்படின்னா அரை தீவிர முறை, ரெண்டுமே கலந்து, அதாவது பகுதி நேரம் மேய்ச்சலுக்கு அனுப்புறது, அது மட்டும் இல்லாமல் சில பகுதி நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு காலையில் போயிட்டு வருது, ஒரு 8 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் 12 மணிக்கு ஒரு மேய்ச்சல் போயிட்டு வரணும், மதியம் கொட்டியில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான அடர் தீவனங்கள் குறைந்த அளவில் பசுந்தீவனங்களோ இல்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தலைகளை நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ மரத்தலைகள் வேப்பங்குலை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தலைகளை வந்து அதில் கொடுத்து வளர்க்குறது வந்து இந்த செமி இன்டென்சிவ் மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வெள்ளாட்டு வளர்ப்புகளுக்கு அடுத்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஆட்டு இனங்கள், இனங்களை கண்டிப்பாக எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இனங்களுக்கும் தனித்தனி பண்புகள் இருக்கும், தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கும். சில இனங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி போடும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும், சில இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்கும், சில இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் சுரக்கும் தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் காணப்படுற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொருதான பண்பு உண்டு. ஸோ வெள்ளாடு இனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்தில் நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தேசிய மரபுவள ஆய்வு நிறுவனம், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு இனங்களை அதை வந்து ஆய்வு செய்து அதை அங்கீகரிக்கிற அதை பதிவு செய்கிற அதிகாரம் வந்து அந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஆர் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கீழே உள்ள அந்த என்பிஏஜிஆருங்கிற அமைப்புக்கு தான், அந்த நிறுவனத்துக்கு தான் உண்டு. அவங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 43 வெள்ளாட்டு இனங்களை வந்து பதிவு செய்திருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாடு அப்படிங்கிற ஒன்றிய இருக்குது, அது மட்டும்

கொடியாடுகள், கொடியாடு இல்லாட்ட வேலியாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இனமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொங்கு மண்டல பகுதிகளில் அந்த சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த பகுதியில் காணப்படுற வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு, அதாவது சேலம் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அங்கீகரிக்கப்பட்டது தவிர சில ஆட்டினங்கள் வந்து அங்கீகரிக்கப்படலை, ஆனால் வந்து அங்கீகரிப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆட்டினங்களும் இருக்குது. அது தவிர இந்தியாவில் நம்ம மாநிலத்தை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சில இனங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜமுனாபாரி அப்படிங்கிற ஒரு ஆட்டினங்கள், அந்த காதுகள் பெருசாக இருக்கிற ஒரு ஆட்டினங்கள் ஜமுனாபாரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் உள்ள மாநிலமான கேரள மாநிலத்தை சேர்ந்த தலசேரி, டெலிச்சேரின்னு சொல்லுவாங்க, தலசேரின்னு சொல்லுவாங்க, மலபாரின்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டினங்கள் இதையும் வந்து நிறைய பேர் இங்கே கொண்டு வந்து வளர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இனங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு இனங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு, சிறப்பியல்புகள் உண்டு. அதனால இனங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து முக்கியமானது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக ஆடு வளர்ப்போட முக்கியத்துவம் பார்க்கணும் அப்படின்னா, ஆடு எதுக்கு வளர்க்குறோம், முக்கியமாக ஆட்டிலேருந்து நம்ம என்ன வியாபார ரீதியாக வணிக ரீதியாகவோ நம்ம எதுக்காக பார்க்குறோம், முக்கியமாக அதோட இறைச்சிக்கு பார்க்குறோம். ஸோ இது முக்கியத்துவம் ஏன்னு சொல்கிறோன்னா, ஆட்டோட இறைச்சி, நீங்கள் எந்த இறைச்சியும் கம்பேர் பண்ணுங்கள், ஆட்டு இறைச்சிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை, உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தைன்னு நம்ம நாட சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய வளர்ந்து வரும் மக்கள் தொகை எக்ஸ்போனன்சியில் பெருகிற அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சந்தை. இன்னும் நம்ம வந்து ஆட்டு இறைச்சியில் வந்து தன்னிறைவு இல்லை, நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு முக்காவாசி கூட அதில் போகலை, நம்ம அந்த அன்டேபிள் பொட்டன்சியல்னு சொல்லுவாங்க. இன்னும் அதில் வந்து நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆட்டு இறைச்சியில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு என்ன காரணம், அதோடைய டேஸ்ட், அந்த மென்மையான இறைச்சி. அது மட்டும் இல்லாமல் அனிமல் புரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா, விலங்கு புரதம், விலங்கு புரதத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிறைச்சி வந்து இருக்குது. அதனால் ஆட்டிறைச்சி வந்து என்றைக்குமே வந்து மக்கள் மத்தியில் வந்து உலகளாவிய வந்து ஒரு டிமாண்ட், ஒரு தேவை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆட்டு பால், நம்ம வந்து பெரும்பாலும் பாலுனாலே பசும்பால், எருமைப்பால்னு சொல்லுவோம். ஆனால் ஆட்டு பாலுக்கும் இப்போ சமீபத்திய காலங்களில் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹெல்த் கான்சியஸ் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம், அதாவது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ள நுகர்வோர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமாடிட்டியா, ஒரு பொருளை வந்து பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்மளுடைய இந்திய உற்பத்தியிலும் ஒரு 3% ஆட்டு பாலோட உற்பத்தி வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதோடைய விழிப்புணர்வு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்ச காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பாலோடைய அந்த சிறப்புகள் அது வந்து கொஞ்சம் வெளியே வருது. இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபேட் குளாபில் சொல்லுவோம், நம்ம பாலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பாலுங்கிறது அந்த ஃபேட்டு, ப்ரோட்டீன், அந்த SNF சாலிட் நாட் ஃபேட், அது மட்டும் இல்லாமல் ஒரு 85% வாட்டர், தண்ணி இருக்கிறது தான் பால். இதில் இந்த ஃபேட் குளாபில்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபேட் குளாபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம பசும்பால்ல எறும்பு பால் இருந்தது ஃபேட் குளாபில்ஸ், அந்த கொழுப்பு திவளைகளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் அதே இது வெள்ளாட்டுடைய பால்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு திவளைகளுடைய அந்த ஃபேட் குளாபில்ஸோட சைஸ் வந்து அளவு வந்து சிறுசாக இருக்கும். அதனால செரிமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எளிதாக இருக்கும். அதனால குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ரொம்ப ஏற்ற ஒரு பாலை வந்து நம்ம வெள்ளாட்டு பாலை சொல்லலாம். அதனால் சில பேருக்கு உள்ள அந்த அலர்ஜி இருக்கும், பால்னாலே சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜி இந்த மாதிரியான இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பாலில் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இறைச்சி மற்றும் பால் தவிர வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரீஸ், வெள்ளாடுகளுடைய தோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாண்டட். ஸோ அந்த மாதிரி அதோடைய தோலும் ஒரு வருமானத்துக்கு ஈட்டுற ஒரு வகையாக அந்த தோலும் ஒரு பங்கு பெறுது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஆஃபல்ஸ், அதோடைய கழிவுப் பொருட்கள், அது நம்ம ஸ்லாட்டர் பண்ணதுக்கப்புறம் அது கிடைக்கக்கூடிய அந்த உப கழிவுப் பொருட்கள், குடல் பகுதிகள், அந்த வயிற்று பகுதிகள், அதில் உள்ள பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பை ப்ராடக்ட்ஸ், அந்த உப பொருட்கள் உபயோகப்படுத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நைட்ரஜன் கண்டென்ட் நிறைந்த உரமாக வந்து அது வந்து உபயோகப்படுது. ஸோ அதனால் வெள்ளாடுங்கிற உழப்புங்கிறது ஒரு பொருளே நம்பி இல்லை, பல பயன்பாடுகள் அதில் உள்ளன.

இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து அவர் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்போ வெளிநாடு வளர்ப்பில் என்னென்ன சவால்கள் இருக்குது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? பிரச்சனைகள்லாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ முதலாவது இதில் வந்து பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம், வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ பொதுவாக வந்து வெளிநாடுகளில் என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெஸ்டிசைட்ஸ் ருமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிபிஆருங்கிற நோய், வைரஸ் மற்றும் பாக்டீரியா நுண்ணுயிருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சில நோய்கள் இருக்குது. அது அதில் வந்து முக்கியத்துவமானது பார்த்தீங்கன்னா பிபிஆர், அது மட்டும் இல்லாமல் என்ட்ரோடாக்சிமியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. கோட்பாக்ஸ், அதாவது ஆட்டு அம்மை அப்படிங்கிற சொல்ல கோட்பாக்ஸ் இருக்குது. ஃபுட்ராட், குழம்புல வரக்கூடிய ஃபுட்ராட் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளால் ஏற்படுறது. இது தவிர பார்த்தீங்கன்னா குடற்புழுனால ஏற்படுற தொற்றுக்கள். குடற்புழுனா என்ன சொல்றது, நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்துருப்போம் இந்த பூச்சி மாத்திரை பூச்சி மருந்து கொடுப்போம் அல்பண்டசோல் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சியை வந்து பாதிக்குது, அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க வளர்ச்சி வரலை அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இதே குடற்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளும் சரி சமரியாலும் சரி அதோடைய செரிமான மண்டலத்தில், அதாவது வயிற்று பகுதி குடல் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அது உள்ள ஓடி இருந்துகிட்டு நம்மளுக்கு வெளியே தெரியாது, ஆடு நல்லா இருக்கும் ஆனால் உள்ள ஓடி இருந்துட்டு அதோடைய சத்துக்களை ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஸோ குடற்புழு தொற்றுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. குடற்புழுங்கிறது அக ஒட்டுணி, இது தவிர புற ஒட்டுணிக்கல். புற ஒட்டுணிக்கல்னு சொன்னா அந்த உண்ணிகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, விளையாடுகளுடைய காது பகுதிகளில் அதோடைய தொடை எடுக்கு பகுதிகளில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்ணிகள் இருந்துகிட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து அதில் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து விளையாடுகளை தாக்கக்கூடிய பொதுவான நோய்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து ஆடுகளை வந்து கூட்டமாக தான் வளர்க்குறோம். நுண்ணுயிரிகள் ஒட்டுணிகள் தாக்கப்படும் நோய்கள் வந்து எளிதாக ஒரு ஆட்டிலேருந்து இன்னொரு ஆட்டுக்கு பரவும். அதனால் ஒரு ஆட்டுக்கு வந்துட்டாலே மொத்தமாக அந்த குழுவே அந்த ஃப்ளாக் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவர்களாலையும் நம்ம அரசாங்கத்தாலையும் அந்தந்த காலங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்தந்த பகுதிகளுக்கு சில தடுப்பூசிகளை வந்து அவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அந்த தடுப்பூசிகளை நம்ம வந்து மறக்காமல் அந்த தடுப்பூசிகளை வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் குடற்புழு நீக்கம் சரியான காலடைவெளியிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடற்புழு நீக்கங்கிறத கண்டிப்பாக டிவார்மிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த குடற்புழு நீக்கங்கிறத கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற ஒட்டுணிகளுக்கான சில ஸ்ப்ரே சில தெளிப்பான்கள் இதை வச்சும் பார்த்தீங்கன்னா புற ஒட்டுணிகள் நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான மேலாண்மை, சுகாதாரமான மேலாண்மை. நம்ம வந்து பண்ணையை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பார்த்துக்கிட்டோம்னாலே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். சுத்தம்ங்கிறது சுகாதாரங்கிறது பார்த்தீங்கன்னா தடுப்பூசி குடற்புழுவோட இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வைக்கணும். நம்ம ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு சவால் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவன பற்றாக்குறை. தீவன பற்றாக்குறைன்னு சொல்லலாம், இன்னொன்று என்னென்னா தீவனத்துடைய அந்த விலைவாசி ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் நகர்மயமாகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்களுக்கு தட்டுப்பாடு இருக்குது. கால்நடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பசுந்தீவனங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஸோ அந்த கிராமங்கள் நகரமைதான வந்து பொது மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்யூனிட்டி கிரேசிங் லேண்டு, இந்த பொது மேய்ச்சல் நிலங்களுடைய அளவுகள் வந்து சுருங்கிக்கிட்டு வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள் தீவனத்துக்கான பற்றாக்குறை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக பாரம்பரியமாக வனப்பு

0: இதில் வந்து மேய்ச்சலுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருந்தது, நம்ம அதை மறுக்க முடியாது. சில சட்ட திட்டங்களால் அந்த ஃபாரஸ்ட் லேண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை இருக்கிறதுனால அதோட மேய்ச்சலுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறதுனால மொத்தமாக சொல்கிறது அப்படின்னா, நம்ம வெள்ளாடு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பு செமிலாடு வளர்ப்பு எல்லாத்துலேயும் இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான ஒரு தட்டுப்பாடு இருக்குது. அதன் மூலமாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு தீவன பற்றாக்குறை ஏற்படுங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. இதை நம்ம எப்படி நம்ம வந்து இதை வந்து தவிர்க்கலாம், இதை எப்படி நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம், தீவன பயிர்கள் நம்மளே சாகுபடி செய்யலாம். நம்ம பண்ணையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து தீவன பயிர்களுக்கு இப்போ கோ3 கோ4 ஹைபிரிட் நேப்பியர் இந்த மாதிரி தீவன பயிர்கள் வந்து நம்மளே வந்து உற்பத்தி செய்யலாம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து தண்ணீரை உடையலாம், நம்ம வந்து மேய்ச்சலை நம்பி இல்லாமல் தீவனப்பயிர் நம்மளே உற்பத்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசோலா ஹைட்ரோபோனிக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அசோலா வளர்க்குறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட அளவு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே தெரியும் ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மர தலைகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தீவனப்பயிர் வளர்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா மரங்களையும் இடையிடையே வந்து வந்து நட்டு வளர்க்கலாம். இப்போ வேப்ப மரமோ இல்லாட்ட அது விரும்பி சாப்பிட்ற மரங்களை வந்து அதை இடையில இது பண்ணிடலாம். அதையும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பசு தீவனத்துக்கு ஒரு மாற்றம் வந்து மர இலைகளையும் மர தலைகளையும் நம்ம தீவனமாக இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சைலேஜ் தயாரிப்பு நம்ம பகுதிகளுக்கு அது ஒத்துவருமா என்னது தெரியவில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து குளிர் பிரதேசங்களில் அந்த சைலேஜ் தயாரிப்புங்கிறது வெளிநாடுகளில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. என்னென்னா குளிர் பிரதேசங்களில் உங்களுக்கே தெரியும் பனி மூடி இருக்கிறனால ரொம்ப டெம்பரேச்சர் வெப்பநிலை கம்மியாக இருக்கிறனால அந்த புல்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும் இல்லாட்ட ரொம்ப அழுகிய நிலையில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் கிடைக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசுந்தீவனங்கள் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய அந்த கோடை காலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பசுந்தீவனத்தை கட் பண்ணி அதை பதப்படுத்தி அதை வந்து சைலோபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த குழிகளில் வந்து அதை வந்து பாதுகாத்து வைப்பாங்க. அதை வந்து அதோடைக்கான தீவன பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அந்த குளிர்கால நேரங்களில் வந்து அந்த சைலேஜ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ஒரு தீர்வாகவும் அமையும். ஸோ இதெல்லாம் வந்து தீவன பற்றாக்குறையை எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான பிரச்சனை விவசாயிகள் சந்திக்கக்கூடியது ஆனால் விவசாயிகளுக்கு தெரியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தரமான கிடாக்கள் இனப்பெருக்கத்துக்கு தரமான கிடாய்கள் கிடைக்காம இருக்கிறது. என்ன அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆடு 100 ஆடுன்னு வளர்க்குறவங்க கிடையாது. 3 ஆடு 4 ஆடு 5 ஆடு 7 ஆடு இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை வளர்க்குறாங்க. அவங்க வந்து தனியாக இனப்பெருக்கத்துன்னு ஒரு கிடாயை வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக மேனேஜ் பண்ணி அதை பராமரிக்குங்கிறது அவங்களுக்கு வருமானத்துக்கு சரிப்பட்டு வராது. அதனால் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா கிடாய்கள் வந்து பொதுவாக பொது மேய்ச்சல் நிலங்களில் மற்றவர்களுடைய கிடாயோ இது மாதிரி சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கமே நடைபெறுது. ஸோ அந்த சேர்ற கிடாய்கள் வந்து ஆரோக்கியமானதா, அந்த சேர்ற கிடாய்கள் வந்து இனப்பெருக்கத்துக்கு உகந்ததா, ஏன்னா இனப்பெருக்கத்துக்கு சயரிஸ் ஆஃப் ஆஃப் த ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னன்னா ஒரு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடாய் இருக்கு இல்லையா அந்த கிடாயை தான் வந்து பாதி பண்ணைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடுகளில் வந்து 20 பெட்டையாட்டுக்கு ஒரு கிடாயின்னு சொன்னாலும் நீங்கள் 100 ஆடுகள் வச்சுருக்கீங்கன்னா 4-5 கிடாய் தான் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு கிடாயையும் பாதி பண்ணைக்கு சமம் சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்து வர சந்ததிகள் அடுத்து பிறக்கிற குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடாய்களுடைய அந்த மரபணுக்களை வந்து சுமந்து செல்றதுனால கிடாய்களுடைய அந்த தேர்வு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அந்த நல்ல கிடாய்கள் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சிறு பணியார்கள் வந்து ரொம்ப பிரச்சனையாக சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே கிடாய்கள் அந்த ஊரில் உள்ள ஒரே கிடாய்கள் எல்லா பட்டையாடுகளும் சேர்றதுனால இந்த இன்பிரீடிங் உள் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைகள் தேவைப்படுது. அதனால திருப்பி திருப்பி அதோடைய இனப்பெருக்கம் செய்யறதுனால அந்த இன்பிரீடிங்கிற பிரச்சனை வருது. இது மூலமா பார்த்தீங்கன்னா அந்த உள்சேர்க்கையின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு டிப்ரெஷன் இன்பிரீடிங் டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைவு ஏற்படுத்தும் ஆடுகளில், குட்டி ஈனும் திறன் வந்து குறையும், ஃபர்டிலிட்டி குறையும், குரோத் குறையும், அது மட்டும் இல்லாமல் பாடி வெயிட் உடல் எடையும் குறையும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நல்ல கிடாய்களை தேர்வு செய்து இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிடாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் ரொட்டேஷனல் பேசிஸில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் பின்பற்றி வெள்ளாடு வளர்ப்புங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லை நேற்று மட்டும் இல்லை எதிர்காலத்துக்கும் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வெள்ளாடு வளர்ப்பு தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்பும் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். சீவகன் அவர்கள்.
2: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,500,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.

வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்ஷி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 8:06 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள், நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைய இளங்காற்றில், அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால, இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து. இது இளங்காற்று. கும்பிட போன தெய்வ
1: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

ஆரம்பமே ஆட்டம் பாட்டமாக இருக்குது இல்லை, சங்கர் மகாதேவன் மாலதி அவங்களோட குரலை கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க, திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க முதல் பாடலாக. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, முதல் தகவல் என்ன அப்படின்னா, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதாவது சுருக்கமாக ப்ரோ அப்படிம்பாங்க, BRO, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் 2026 எலக்ட்ரீஷியன், ட்ரக்ஸ்மேன் மற்றும் இன்னும் சில பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சுமார் வந்து 899 பேர், எப்படி 899 பேர் தேவை அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வயது தகுதியாக 18 முதல் 27 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யார் யார் என்னென்ன படிப்பு படிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கல்வி தகுதியாக 10th முடித்தவங்க, இல்லை +2 முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, எனி கிராஜுவேட், இதனால் ஒவ்வொரு பணிக்காக ஒவ்வொரு கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முடித்தவங்க நீங்கள் அதனுடைய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.bro.gov.in, மீண்டும் ஒரு முறை www.bro.gov.in இந்த இணையதளத்தை அணுகினீங்கன்னா அதில் போயிட்டு மேற்படி என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணுமோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் விண்ணப்பம் அனுப்பக்கூடிய மாதிரி விண்ணப்ப படிவும் அதில் இருக்கும். அதை அப்படி டவுன்லோட் பண்ணி அது மாதிரியே ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் தயார் செஞ்சு வருகின்ற, அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு முன்னதாக தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: 96.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:19 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படையில் கமிஷன்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற பணிக்கு 379 பேர் தேவை என்ற அறிவிப்பை அதனுடைய பிரத்யேக தினத்தில் ஏற்கனவே வெளியாகியிருக்கிறது. இதற்கான கல்வி தகுதி வந்து பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான விண்ணப்ப முகவரி வந்து www.afcat.edcil.co.in. மீண்டும் ஒரு முறை, www.afcat.edcil.co.in. இந்த இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷனை பார்த்து முழுசும் படிச்சுட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை உங்களோட சப்மிட் பண்ணிடுங்க விரைவாக. ஏன் விரைவாக சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி நாளை தாங்க, நாளை 11 முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் டைம் எழுக்க வேண்டாம். 379 பேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய விமானப்படையில். பிஇ, பிடெக், பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். மதுரை திரைப்படத்திலிருந்து திப்பு, அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் பாடிய

ஆட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. இளங்காற்று எஃப்எம் ரெயின்போ 102.6 வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனானது சயின்டிஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மற்றும் சில பணிகளுக்காக சுமார் 538 நபர்கள் தேர்வு செய்ய உள்ளதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பே வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் எந்தெந்த கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பி ஆர்கிடெக்சர், பி டெக், பிஇ, பிஎஸ்சி, எல்எல்பி, எம்பிபிஎஸ், எம்ஏ, எம்எஸ்சி, எம்டெக், எம்இ, எனி மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சி, எந்தெந்த வயசு அப்படிங்கிற மேலும் விவரங்களுக்கு www

www.upsconline.nic.in இந்த இணையதள முகவரியை நாடலாம். மேலும் அதிலேயே இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற ஜூலை மாதம் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன், சுசித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, கோல் இந்தியா லிமிடெட், அதாவது COAL, கோல் இந்தியா லிமிடெட், இந்த நிறுவனத்து இதில் வந்து இந்த ஆண்டுக்காக மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு சுமார் 660 நபர்களை தேர்வு செய்ய இருப்பதாக அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகியிருக்கிறது. எனி டிகிரி, பிஎஸ்சி, பிடெக்கு, பிஇ, எம்ஏ முடித்தவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வயது 30 வயதுக்குள்ளே இருக்கிறோம், அவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லிங்க்குக்கும் இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.coalindia.in இந்த இணையதள முகவரியை அணுகலாம். மீண்டும் ஒருமுறை www.coalindia.in இந்த இணையதள முகவரியை அணுகலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளை தாங்க கடைசி தேதி. ஸோ லேட் பண்ண வேண்டாம், 660 நபர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெமினி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் பாடிய பாடல்

நேரம் 8:41 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான விவரங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249864458. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 044249864458. இந்த தொலைபேசி எண்ணை அணுகி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியை நோட் பண்ணிக்கோங்க. agnchn1@gmail.com. மீண்டும் ஒருமுறை agnchn1@gmail.com.

ரசா நவுர்ரா இப்ப பர்ற.

குத்து திரைப்படத்திற்காக சிலம்பரசன் ரோஷினி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டு ரசித்த நேரம் 8:46 நிமிடம். ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவலில் அடுத்த தகவல், மத்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் உள்ள எய்ம்ஸ் நியூடெல்லியில் நான் ஃபேக்கல்ட்டியுடைய குரூப் பி குரூப் சியில் காலியாக இருக்கக்கூடிய 1484 இடங்களை நிரப்ப இருப்பதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதி என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏ, பிஜிடிஎம், பிஜி டிப்ளமா, டிப்ளமா ஃபார்மசி, அது மட்டும் இல்லாமல் பிகாம், பிஎஸ்சி, பிஇ, பிடெக்கு, இப்படி எனி டிகிரி, ஐடிஐ, ப்ளஸ் டூ, டென்த்து முடித்தவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். என்னடா ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமாக டிகிரிஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்கிறீ அப்படின்னா, அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற போஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய முழு டீட்டெயில் வேணும், வயது தகுதி, தேர்வு முறைகள் என்னென்ன அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதனுடைய பிரத்யேக இணையதளமான www.aimsexams.ac.in, மீண்டும் ஒரு முறை www.aimsexams.ac.in இந்த இணையதளத்தை போய் பார்க்கலாம். இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 30ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேட் பண்ணாமல் உடனே ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி விடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருடா திருடி திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், மாலதி ஆகியோர் பாடிய பாடல்.

அட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டுறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லணும், அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனானது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு, அதாவது நேர்முக தேர்வு இல்லாத பணிக்கு 471 நபர்களை நிரப்ப உள்ளதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, பிஇ பிடெக் அல்லது சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்கில் பிஜி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வந்து 18 வயதிலிருந்து 32 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது போக கூடுதல் தகவல் வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா, இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் இதனுடைய பிரத்யேக இணையதளமான tnpsc.gov.in இந்த இணையதளத்தை அணுகலாம். மீண்டும் ஒரு முறை, www.tnpsc.gov.in இந்த இணையதளத்தை அணுகலாம். இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இம்மாதம் 25 தேதி ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த கூடுதல் தகவலாக, த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த காலியாக இருக்கக்கூடிய 760 அப்ரண்டிஸ் பணியிடங்களை நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் டிப்ளமோ எனி டிகிரி விருப்பமுள்ள நபர்கள் வந்து naets.education.gov.in மீண்டும் ஒரு முறை naets.education.gov.in இந்த இணையதளத்திற்கு சென்று அதில் ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய முழு விவரங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கூடுதல் விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இதற்கான கடைசி தேதியும் வருகின்ற 25 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கில்லி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடியிருப்போர் கே அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இளங்காற்று. இனி கேட்கலாம் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி நியூஸ் அட் 9. The headlines. President Draupadi Murmu says India has consistently emerged as voice of peace, dialogue and cooperation.

அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை பொடிந்து தரும் பாப்பா. அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தான், பாலை குழைத்து வரும் நாய்தான். அது மனிதர்க்கு தோழதடி பாப்பா, அது மனிதர்க்கு தோழ

அந்த பசுமிக நல்லதடி பாப்பா. வாளை குழைத்து வரும் நாய்தான், வாளை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்

0: நேரம் 9:19. திரை இசையோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் பணக்கார குடும்பம்.
1: காத்திருக்கேன் வாடி.

தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு. தாத்தா தாத்தா

கிடைக்காதா?

மனதிற்கு இனிய கீதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் திரை இசையுடன் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 9:30 PM. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் மகாபாரத பதிவுகள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

தாத்தா தாட்டு, தஜொன்னு தாத்தா சொல்லு, தஜிமி தாத்தா தீமி, தக்கட்டா தரகட தரகடதான். தாத்தா தாட்டு, தாத்தா சொல்லு, தரகட தரகடதான். Thank you.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். மகாபாரத போர் நடந்த காலம் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர். இன்று நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள தொன்மையான சங்கத்தமிழ் இலக்கியம் எல்லாம் மகாபாரத காலத்துக்கு பிற்பட்டவை ஆகும். ஆகவே மகாபாரதம் சங்க இலக்கியங்கள் முதலான தமிழ் இலக்கியங்களில் பயின்று வந்திருப்பது நாம் அறிந்த ஒன்றாகும். புறநானூற்றில் 2வது பாடல் மகாபாரத செய்தியை குறிப்பிடுகிறது. புலவர் அவர்கள் பெருஞ்சோற்று உதியன் ஜேரலாதனை பாராட்டுங்கால் மகாபாரத போர் நிகழ்ச்சியை இணைந்து பாடியிருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பதிற்று பத்தில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் கொடை சிறப்பினையும் குமட்டூர் கண்ணனார் பாராட்டுகிறார். இப்படியாக பாராட்டும் போது நெடுஞ்சேரலாதனின் கொடையையும் ஆற்றலையும் அக்குரன் ஆற்றலோடு ஒப்பிடுகிறார். அது போர்தலை மிகுந்த ஈரைம்பதின்மையரோடு புதுரை போகிய துணியுடைமை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே. அக்குரன் பாரதத்தில் கூறப்பட்டு வரும் தலையேழு வள்ளல்களில் ஒருவருமாகிய அக்குரன் போலும் கர்ணன் என்று நினைத்ததற்கு இடமும் உண்டு, ஆதாரம்தான் கிடைக்கவில்லை என்று உரைப்பார் டாக்டர் ஓவே சுவாமிநாத ஐயர். தமிழ் பாரத நூல்களுள் அக்குரவனை பற்றிய செய்தி எதுவும் இல்லை, ஆனால் வியாச பாரதத்தில் குறிப்பு உண்டு. நேர்களே, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் மகாபாரத பதிவுகள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். பிற சங்க இலக்கியங்களிலும் மகாபாரத செய்திகள் மிகுதியாக உள்ளது. பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை நிலத்தின் வெம்மையை சொல்லும்போது பாரத நிகழ்ச்சி ஒன்றினை ஓமைப்படுத்துகிறார். பாலையின் வெம்மையினால் மூங்கிற் காடுகள் தம்முள் உராய்ந்து தீப்பற்றி எரிகின்றன. அந்த காட்டினுள் அகப்பட்ட களிறு தன் இனத்தை காப்பாற்றுகிறது. இந்த நிகழ்ச்சி தீயினால் அழியும் அரக்கு வீட்டினிற்குள் தன் உடன் பிறந்தவர்களை பீமன் காப்பாற்றியது போன்று என்று கலித்தொகை குறிப்பிடுகிறது. அஸ்திராபுர அரசவையில் பீமன் வஞ்சினம் ஒழிந்தபோது துரியோதனனை தொடையில் அவனை கொல்வேன் என்றார். இறுதியில் பீமன் வஞ்சினம் முடித்தான். இந்த நிகழ்ச்சியை ஒரு களிறு தன் பகை அணையை மார்பிற் குத்தி கொன்றதை குறிப்பிடுவது போன்று ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாவரியூட்டிய கவர்கனை தூணி பூவரி கச்சை புகழோன் என்று அர்ஜுனன், அங்சி ரசையியல் கூந்தருக்கை நீட்டியான் என்றும் துச்சாதனனும், வஞ்சினம் வாய்ந்தான் என்று பீமனும் நிகழ்ச்சியின் தொடர்பால் சுட்டப்படுகிறார்கள். திருதராட்டிரன் என்று தமிழ் பெயர் குறிக்காமல் வடமொழி பெயர் பெற்ற முகத்தவன் என்று தமிழ் பெயர்படுத்தி குறிக்கப்படுதலை காண முடிகிறது. பீமன் வலிமகன் என்றும் கர்ணனை ஞாயிற்றுப்புத்தோள் மகன் என்றும் தந்தை பெயரால் குறிப்பார்கள். பாண்டவர்களை ஐவர் என்றும் கௌரவர்களை நூற்றுவர் ஈரைம்பதின்மர் என்றும் காண முடிகின்றன. எனவே சங்க காலத்தில் மகாபாரத கதையும் கதை மாந்தர்களும் நன்கு அறிய இப்பெயர் குறிப்புகளே சான்றாக அமைகிறது. இந்த குறிப்புகள் குறைவாக இருப்பினும் சங்க புலவர்கள் செறிவாக சொல்லியிருக்கும் முறையை நோக்கும்போது மகாபாரத கதை சங்க காலத்திலேயே பரவியிருந்ததை நாம் அறிய முடிகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:10 ஒரு நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நேர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியுடன். இந்த நிகழ்ச்சியின் நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் அழைக்கக்கூடிய எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் என்னவோ?
1: அனைவரும்
0: நலமாக இருக்கிறோமா? சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்.
1: எனக்கு முந்தானை முடிச்சு படத்துல இருந்து சின்னம் சிறு கிளியே
0: இந்த பாடலை பாடினது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் தான். ஆனா இப்ப பாடினது சொன்னலதா இல்லையா? அதுவும் தேனியிலிருந்து சொன்னலதா. கேட்க ஆனந்தமா இருக்கு, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: ஆரம்பமே அமர்கலமா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய பாடலை கேட்டு ரசித்த நேரம் 10:07 ஆகி கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் சிந்தாமணியிலிருந்து முத்து பேசுகிறேன்.
0: சிந்தாமணியிலிருந்து முத்து, நான் என் பேர் முத்துக்குமார்.
1: எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, அந்த நல்லா இருக்கிறதோட சேர்த்து உங்களுக்கு பிடித்த ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஏதோ நினைவுகள் கனவுகள் அந்த பாட்டு.
0: ஓகே, அகல்
1: விளக்கு.
0: நன்றி நன்றி. கேஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா ஆகியோர் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:13. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணையவரும் அந்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது யாரோ?
1: லாலாகுடியிருப்புல இருந்து பூமாரி. நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். அந்த லாலா குடியிருப்பு குற்றாலம் பக்கத்துல இல்லையா?
1: ஆமா சார்.
0: சரி, குற்றாலத்தில் உள்ள நிலவரங்கள் கொஞ்சம் சொல்லலாமா? உங்களுடைய அந்த ஊர் பக்கத்துல அருவிகள் எப்படி தண்ணி விடுது, மழை எப்படி பெஞ்சிருக்குது, பெஞ்சிட்டு இருக்குது, அது கொஞ்சம் சொல்லுங்க.
1: மழை பிரண்ட் நாளே மழை இல்ல சார், நல்லா குளிக்கலாம் விடுதாங்க, தண்ணி அதிகமா உழுது.
0: எல்லா அருவிலும் நல்ல தண்ணி
1: வாங்க சார்.
0: அனைவரும் நீங்க இப்ப கூப்பிட்டதுல நிறைய நேர்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அனைவரும் வருவாங்க. ஓகேங்க. நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: ரிஷா மாமா படத்துல இருந்து தங்க நீலவுக்குள் மலருக்குள் அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான முழு விவரங்களுக்கான தொலைபேசி எண் 044-249-68-6458. இந்த தொலைபேசி எண்ணை அணுகி உங்களுக்கு மேற்பட்ட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியை நோட் பண்ணிக்கங்க. agncign1@gmail.com. நேரம் 10:19. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம். வணக்கம் யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் சொல்லிருங்க?
1: நன்றி
0: நன்றிங்க நன்றி. நீங்க கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது கேட்டு இணைந்திருங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:25. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புன்னை நகர் ஜெயக்குமார்.
1: நாகர்கோவிலிருந்து ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் வந்து சாமி போட்ட முடிச்சு, அதுல பாடல் வரி கங்கியாமரன், இளையராஜா, பாடியவர் மனோ சித்ரா, ஏக்கம் வாசுந்தராஜன். எடுத்து வாரே வாரே அப்படின்னு ஒரு
1: நடிகர் நடிகை எல்லாம்
2: விட்டுட்டீங்களே, அது அடுத்த செஞ்சிருக்கோம்,
1: வெக்கம் போல இருக்குன்னு. ஓகே ஓகே, உங்களுக்கான விருப்ப பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க.

0: நாகர்கோவில் ஜெயக்குமார் அவர்களுடைய விருப்ப பாடலாக கேட்டு ரசித்த நேரம் 10:31. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கீங்களா சார்?
0: நலம் விசாரிக்கும் சகோதரியின் பெயர் என்னவோ?
1: புதுக்கோட்டையிலேருந்து மோகன் சரஸ்வதி.
0: மோகன் சரஸ்வதி மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? முதல்ல மெலடி பாடலா கேளுங்க.
1: பொன்மன சன்மன் படத்திலிருந்து அடித்தேன் காதல் பரிசு, துடித்தேன் ஆளு பெருசு. இந்த பாட்டு எங்க சார்
0: முடிச்சிட்டீங்க? அதோட சேர்ந்து முழுசு நீங்களே பாடிடுவீங்க.

நேரம் இரவு 10:36. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறதை தெரிந்து

0: கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பெயரை சொல்லிக்கலாமா?
1: திண்டுக்கல்ல இருந்து சுந்தர். நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்க, கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்குது. சரி, உங்க ஊர் பக்கத்துல மலைகள் நிலவரம்லாம் எப்படி இருக்குது?
1: நேற்று நல்ல மழை சார், இன்னைக்கு
0: இல்லை. ஓகே ஓகே, நன்றி. சரி, இந்த நிலவரத்தோட சேர்த்து நீங்க உங்களுடைய அந்த மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சொல்ல துடிக்கிறது மனசு படுத்துறது. தேன்மொழி. எந்த தேன்மொழி?
0: உங்கள் தேன்மொழி மனம் குரலில் கேட்கலாம் இல்லையா?
1: நன்றி சார். ஆமாம் சார்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டு இருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: நேரம் 10:42. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இது பற்றிய மேலான விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 0444249864 58 என்ற தொலைபேசி எண்ணை அணுகலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியான agnchn@gmail.com. நேரம் 10:43. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வருது, யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது நபரின் பேர் என்னவோ?
1: தங்கராஜ் சார்.
0: தங்கராஜ், எங்கிருந்து பேசுறீங்க? ஒவ்வொரு கேள்விகளும் ஒன்று ஒன்றா போட்டு வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? சரி, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? நெல்லை பண்பலை 102.6 MHz உடன்.

0: நேரம் இரவு 10:48. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர், வருக வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? டவுன்ல இருந்து வசந்தா மேடம். என்ன பாடல் வேணும், ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம் நீங்க?
1: நன்றி.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்திரா ஆகியோர் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: அவரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:40 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கிச்சுக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். காலை 10:02 மனம் விரும்புதை நேர் விருப்ப பாடல். முற்பகல் 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு அண்டை வீட்டாரிடம் நமது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும். நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் உழவர் கடன் அட்டை திட்டம் இது பற்றிய தகவல். 1:10 நலம்தானாவில் தைராய்டு தெரிந்ததும் தெரியாததும். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, இதில் கேரள மாநிலத்தின் பொன்முடி சுற்றுலாதலம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். நாளை மாலை 4:02 பொதியை தும்பி 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. மாலை 6:30 மான்செஸ்டரில் நடைபெறும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனையை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நிலையத்தின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் இயர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். நாளை இரவு 7:00 திரை இசை. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். விஜயகுமார். 7:25 நம்மை சுற்றி. இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நடவடிக்கைகள். இரவு 7:32 உழவர் உலகம், இதில் மானாவாரி சாகுபடிக்கேற்ற மண் ஈரம் காக்கும் உழவு மற்றும் விதைக்கும் கருவிகள் உரை வழங்குகிறார் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம். மணிகண்டன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கால்நடைகளில் ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி. குமார் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் அனுமனும் அசோகவனமும். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani, the news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that tribal communities are emerging as active participants in India's development journey, empowered by a range of welfare and outreach initiatives of the centre. Addressing the public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, the Prime Minister lauded Odisha's progress as the state completed 2 years under Chief Minister Mohan Charan Manjhi. He said the centre's Purvodaya mission aims to drive India's growth through the rapid development of eastern India.
2: ओडिशा में आर्थिक गतिविधियां, निवेश और उद्योगों को आकर्षित करने का सामर्थ्य आज नजर आ रहा है. केंद्र सरकार का विजन है पूर्वी भारत के विकास से भारत का विकास.

0: கம் கம் கை நாட்டு
1: என்னங்க யஜமா திட்டுங்க?
0: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
1: அட அதான் நான் பார்த்தேன்.
0: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
1: தெரிஞ்சு போச்சுன்னா
0: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதெல்லாம்

தருகிடுத்தோம் தருகிடுத்தோம் தருகிடுத்தோம் தத்தித்தோம் நெல்லிச்சோறும் கொள்ளுச்சாரும் மனச கொள்ள அடிக்கும் பாரு ஐயா சோழச்சோறும் புளிச்ச மோறு ரசிச்சு ரசிச்சு குடிச்சு பாரு அட புளிச்ச தண்ணி கூட சேர்த்து

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை எஜமான், ஜென்டில்மேன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
2: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
0: சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை வேட்டைக்காரன், படகோட்டி, என் கடமை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: ஆசை தோணுங்க, கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க.
0: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சிரித்து வாழ வேண்டும். நேற்று, இன்று, நாளை, என் மகன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக சிரித்து வாழ வேண்டும் படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஒழித்த பாடலை பாடியவர் எல்ஆர் ஈஸ்வரி. தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன், மாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: மலை பொன் பாடச் செய்தது யாரோ அது யார்?

இதுவரை சிரித்து வாழ வேண்டும் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒழுங்கிருக்கும் பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். என் மகன் படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம். எல்லாரும் ஈஸ்வரி பாடி உள்ள பாடல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை ஹர்ப்ரீத் கவுர். The 12th

0: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட். நேர்கள் கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். விநாயகா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

இனி அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக MS சுபலட்சுமி பாடியுள்ள பாடல் படம் சேவ சதனம்.

ஒழித்த பாடலை பாடியவர் எம் கே தியாகராஜ பாகவதர், படம் திருநீலகண்டர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீவள்ளி படத்திற்காக கமலா பாடியுள்ள பாடல்.